நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். சாக ஆண்டு 1948 வைசாக மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 4 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 18 தேதி திங்கட்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

0: செயல்முறை தெரியாத பேதை ஒருவன் ஒரு செயலை செய்ய முற்பட்டால் அந்த செயலை கெடுப்பதோடு மட்டுமில்லாமல் பழியை பிறர் மேலும் புனைந்து சுமத்தி விடுவான். குறள் எண் 836 அதிகாரம் பேதைமை.
1: பொய்ப்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேற்கொளின்.
0: செயல்முறை தெரியாத பேதை ஒருவன் ஒரு செயலை செய்ய முற்பட்டால் அந்த செயலை கெடுப்பதோடு மட்டுமில்லாமல் பழியை பிறர் மேலும் புனைந்து சுமத்தி விடுவான். குறள் எண் 836 அதிகாரம் பேதைமை.
2: குறளமுதம் பருகினோம். இனி எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 to 9 வரை புத்தம் புது காலை, இதில் 4 அறிவோம் அத்தியின் பயன்கள், எழுதி வழங்கியவர் வி விஜயலட்சுமி அவர்கள், தமிழமுதம் வழங்கியவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமார் ராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இரண்டாம் பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு சத்ரபதி ஷாஹு மகாராஜ் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை இடம்பெறும், 7:45 நகர்வலம் சுற்றுலா செல்பவர்களின் கவனத்திற்கு கே மந்திரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02 to 8:30 திரை காணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, இதில் மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி, 9 அரங்கிசை, ரமா ரவி அவர்களின் பாட்டு டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார், B.U. கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், M.குருராஜ் அவர்கள் மோர்சி. இந்நிகழ்ச்சி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், M.சுபஸ்ரீ அவர்களின் பாட்டு எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை ஆகியன, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பொது சேவை மையங்களில் தொலைத்தொடர்பு மூலம் சட்ட ஆலோசனைகள் திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளரும் சமையல் கலை வல்லுநருமான சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம், இரண்டாம் பகுதி உடன் உரையாடுபவர் ராஜஸ்ரீ அவர்கள். 2:15 திரை காணம், 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் வி. லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வா எஸ் சோனி.

0: அவர்கள். 2:55 வானிலை, 5:30 NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 350 பகுதி. 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் வி விஜயகுமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி பகுதி 11, இதில் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்களின் உரை இடம்பெறும். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரை கானம், 9:15 செய்திச்சுடர், 9:30 பக்த சுதாமா இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் சி பணிமாய் அவர்கள், 10:30 காற்றோடு கலந்திடவா, இவை யாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இடம்பெறுகின்றன. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது 6:00 செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். நாட்டில் எரிபொருள் போதிய அளவில் கையிருப்பு இல்லை என்று சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேயர்களின் கவனத்திற்கு, எமது 101.4 FM ரெயின்போவில் இன்று காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷார் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பொது சேவை மையங்களில் தொலைத்தொடர்பு மூலம் சட்ட ஆலோசனை திட்டம் குறித்த தகவல்கள், 12:05 ஹாய் ஸ்நேகிதியே. ஒரு மணிக்கு திரை காணம், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, மங்கையர் போற்று மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர் உலக இரத்த அழுத்த தினத்தையொட்டி இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:05 ரெயின்போ ராகங்கள். எமது 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் 11:30 மலை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் ஸ்ரீ வங்கள காசிநாத சாஸ்திரி அவர்களின் உரை இடம்பெறும். 1:10 இசை மலரில் ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டு, பரூர் எம்

கே அனந்தலட்சுமி அவர்கள் வாயிலும், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். மூன்று மணிக்கு மதுரம் மதுரம் இ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், மாலை 5 அரங்கிசை. இதில் கார்த்திக் நாராயணன் அவர்களின் பாட்டு, வி வி ரவி அவர்கள் வாயிலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம், இதில் நூலகம் அறிவை விதைக்கும் நிலம் கலந்துரையாடல், பங்கேற்பவர்கள் ஆர் விவேக், கே மணிமொழி, ஜே பாரதி ஆகியோர். 7:50 செய்தி கதமும், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 11:10 திரை கானம். நூற்று 2.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 11:02 செலவும் சேமிப்பும், தணிக்கையாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் சுப்புலட்சுமி ஆதிகேசவன் அவர்கள்.

0: Shanimol Usman will be the deputy speaker. India has expressed deep concern at the attack targeting the Barakah nuclear facility in the UAE. In a statement, Ministry of External Affairs said such actions are unacceptable and represent a dangerous escalation. New Delhi has urgently called for restraint and a return to dialogue and diplomacy. Union Minister for Health and Family Welfare Jagat Prakash Nadda has arrived in Switzerland to participate in the 79th World Health Assembly. The six-day event will begin today in Geneva. In a social media post, Mr. Nadda said that his year's theme, Reshaping Global Health, a Shared Responsibility, highlights the importance of collective action in addressing global health challenges. In IPL cricket, Delhi Capitals defeated Rajasthan Royals by 5 wickets at Arun Jaitley Stadium in Delhi last night. Earlier in another match, the Delhi Royal Challengers Bengaluru defeated Punjab Kings by 23 runs in Dharamshala. In today's fixture, Chennai Super Kings and Sunrisers Hyderabad will clash at M.A. Chidambaram Stadium in Chennai at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: தமிழ், முத்தமிழ், பைந்தமிழ், செந்தமிழ் என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய தமிழுக்கு தண்டமிழ் என்னும் பெயரும் உண்டு. தண்டமிழ் என்பதனை தன்மை கூட்டல் தமிழ் என பிரிக்க வேண்டும். தன்மை என்பது குளிர்ச்சியை குறிக்கும். தன்மை கூட்டல் நீர், தண்ணீர். தமிழில் அனைத்தும் காரணப் பெயராகவே அமைவதனை காணலாம். அதனால்தான் சுடு தண்ணீர் கொடுங்க என கேட்கக்கூடாது, சூடான குளிர்ச்சியான தண்ணீர் கொடுங்கள் என பொருள்படும். எனவே தண்ணீர் கொடுங்கள் என்பது பானையில் குளிர்ந்த நீரை கொடுங்கள் என்றே முன்னோர்கள் கேட்டுள்ளனர். கோடையில் குளிர்ச்சியான நீரை தேடுவது இயல்பு. அது மட்டுமின்றி அருவிகளில் குளிப்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை செய்யும். குற்றாலத்து அருவியில் குளிப்பதென்றால் அது இன்னும் அழகு. அதுபோலவே குற்றால தமிழில் குளிப்பதும் அழகு. காலையிலேயே குற்றால தமிழில் குளிப்போம், உள்ளம் குளிரும். மலையிலே நடந்து செல்லும் பொழுதே அங்குள்ள அருவிகள் இனிய ஓசையால் வரவேற்கும். நீர் தோரணங்கள் உடலை குளிர்விக்கும். விலங்குகள் பூமியையும் பறவைகள் வானத்தையும் அழகாக்கிக் கொண்டிருக்கும். இக்காட்சியை வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூணலிலும் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே என தான் வாழும் இடத்தின் பெருமையை மிக அழகாக பெருமிதத்துடன் சொல்கிறாள் குறவஞ்சி. குற்றால மலையின் பெருமையை பாடிய திரிகூட ராசப்ப கவிராயர் தமிழ் பிறந்த பொதிய மலையின் சிறப்பையும் பாடுகிறார். குறவஞ்சியே, பொதிய மலையின் பெருமையை அறிவாயா என கேட்டு, திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விலை ஆடுமலை, தங்கு புயல் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையற்கன் அம்மை திரு அருள் சிறந்து பொழிவதென பொங்கருவி தூங்குமலை பொதிய மலை என்மலையே என பாடியுள்ளார். இந்த பொதிய மலையோ நிலவையே மலராக சூடியிருக்கிறது. எல்லோரும் பூங்காவிற்கோ கடற்கரைக்கோ சென்றுதான் காற்று வாங்குவார்கள். ஆனால் அந்த காற்றில் சிறந்ததான தென்றலே இந்த பொதிகை மலையில் வந்து விளையாடும் என்கிறார். இடத்தால் மக்களுக்கு பெருமை வருவது ஒரு சிறப்பெனில், வாழும் மனிதரால் அந்த இடத்திற்கு சிறப்பு உண்டாவது மேலும் சிறப்பு என்பதனை தமிழ் முனிவனாகிய அகத்தியர் வாழ்ந்தமலை என குறிப்பிடுகிறார். அருளானது அருவி போல் பொழியும் என்பதனை மாற்றி அருவி அருள் போல் பொழிகிறது என பாடி மீனாட்சி அம்மையின் புகழையும் பொதிய மலையின் வளத்தையும் ஒருங்கே சிறப்பித்துள்ளார். மேலும் குற்றால குறவஞ்சியின் தலைவியான வசந்தவல்லி பந்து பயில்கிறாள். அப்பொழுது நடைபெறும் செயல்களை மிக அழகாக பாடுகிறார் திரிகூட ராசப்ப கவிராயர். மகிழ்ச்சியாக விளையாடும் குழந்தைகளை பார்த்து மகிழ்வது உள்ளத்தின் விருப்பம்தானே. அவ்வாறே வசந்தவல்லி பந்தாடும் அழகினை கண்முன்னே கொண்டு வந்து விடுகிறார். விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்தினால் நன்றாக விளையாடுவார்கள். ஆனால் இந்த வசந்தவல்லிக்கு ஊக்கப்படுத்த எவரும் தேவையில்லை. அவள் கையில் அணிந்திருக்கும் வளையல்களே வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்துகின்றனவாம்.

0: அவர் காலில் அணிந்துள்ள சிலம்பம் தண்டையும் வளையல்களோடு சேர்ந்து அவளுடைய ஆட்டத்தை அழகு செய்கின்றனவாம். பாடலை பாடுவோமா? செங்கையில் வண்டு கலின்கலின் என்று செயம் செய்யும் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட, மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனலே என்னும் அடிகள் எடுத்து காட்டுகின்றன. இதனை முன்னரே பாடி பழகியுள்ளவர்கள் என்னுடனே பாடியிருப்பீர்கள். பாடாதவர்கள் இப்படி ஒரு பாடலை இனிமேலாவது படிக்க வேண்டும் என வருந்துவார்கள். அத்தனை அழகானது இந்த குற்றாலத் தமிழ்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: இடம்பெற்றது வழிபாடு. திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 4 நாள் 2026 ஆண்டு மே மாதம் 18 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷவாணி நேரம் இப்பொழுது 6:35.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: உழவர்களுக்கான செய்திகள். அன்பார்ந்த விவசாயிகளே, மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன் வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள், புழுக்காலம் 20 to 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 mm அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில், மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். வேளாண் ஆலோசனைகள்: நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமிதாக்ஷம் ஹெக்டருக்கு 100 கிராம் அல்லது டைமெத்தோயேட் லிட்டருக்கு 1.5 mL என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 mL கார்போசல்பான் அல்லது ஏக்கருக்கு 600 கிராம் காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் அறிகுறி தென்படும் பட்சத்தில் ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டாசிம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரடி ஹெக்டருக்கு 2.5 kg இட வேண்டும் அல்லது லிட்டருக்கு 5 mL பேசிலஸ் சப்டிலிஸ் ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை காலங்களில் 1.8 m ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவி வட்டப்பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 cm உயரத்திற்கு தென்னை நார் கழிவு பரப்பி மண் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். தேங்காய் மட்டைகளை குழிந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்டப்பாத்திகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடையிலோ புதைத்து வறட்சிகளை தாங்க ஏற்பாடு செய்யலாம். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும்போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது.

0: பாதிப்பின் போது ஒரு லிட்டர் நீருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் தண்ணீரில் லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து ஓலையின் அடிப்புறம் தெளிக்கவும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
1: எண்ணெய் வித்து பயிர்ல பொட்டாஸ் பாக்டீரியா போடும் போது கண்டிப்பா பயிர் வந்து வாளிப்பாகவும் மணிகள் ரொம்ப திரட்சியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அடுத்தது வந்து சல்பர் சாலிபிளைசிங் பாக்டீரியா. சல்பர் தான் இந்த எண்ணெயோட அளவு அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு.
0: எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றைகளில் வெயில் காலங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனம் அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்புச்சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடைக்காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள் கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் முட்டைகள் மற்றும் நோய் கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகல் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும் அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து நெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடுநரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரம் அளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழித்தல். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்ப எண்ணெய் கரைசல் லிட்டருக்கு 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமே தாட்சம் லிட்டருக்கு 2

0: அரை மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

0: நில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிமவள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர், அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தினார்.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேகா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெரு நாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டண முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளை நிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாவத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முதல் முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளம்

0: தில்லி போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55 ஆகாஷவாணி.

0: சூழல் அறிவோம்.
1: இந்திய கானமயில் இந்தியாவின் மிக கனமான பறவைகளில் ஒன்று. தோற்றத்தில் தீக்கொழியைப் போல தெரியும் இவை ஒரு காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தின் பெரும்பாலான புல்வெளிகளில் பரவி காணப்பட்டன. ஆனால் இன்று இவை உலகிலேயே மிகவும் அருகிவிட்ட பறவை இனமாக மாறிவிட்டன. தற்போது இந்தியாவில் சுமார் 150 பறவைகள் மட்டுமே எஞ்சியுள்ளன என்பதுதான் நாம் உணர வேண்டிய அதிர்ச்சிகரமான உண்மை. இவை காடுகளில் வாழ்வதில்லை, மாறாக வறண்ட புல்வெளிகளையும் புதர் காடுகளையும் வாழ்விடமாக கொண்டவை. விவசாய நிலங்களில் இருக்கும் பூச்சிகள், வெட்டுக்கிளிகள் மற்றும் சிறு ஊர்வனவற்றை உண்டு விவசாயிகளுக்கு நண்பனாக செயல்படுகின்றன. இவை வருடத்தில் ஒரு முட்டை மட்டுமே இடும் பழக்கம் கொண்டவை, அதுவும் நிலத்தில்தான் முட்டையிடுகின்றன. இதுவே இவற்றின் எண்ணிக்கை பெருக்கத்திற்கு பெரும் சவாலாக இருக்கிறது. இவை அழிய காரணம் வேட்டையாடுதல் மட்டுமல்ல, அதைவிட பெரிய எதிரி மின்சார கம்பிகள். கானமயில்களுக்கு பக்கவாட்டு பார்வை அதிகமாக இருந்தாலும் முன்பக்க பார்வை மிக குறைவு. இதனால் தங்களின் வாழிடமான ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள உயர் மின்னழுத்த கம்பிகளில் மோதி இவை கொத்து கொத்தாக மடிகின்றன. மறுபுறம் பசுமை ஆற்றல் என்ற பெயரில் இவற்றின் வாழ்விடங்களில் அமைக்கப்படும் காற்றாலைகளும் சூரிய ஒளி மின்சார திட்டங்களும் இந்த பறவைகளின் கடைசி புகலிடத்தையும் சிதைத்து கொண்டிருக்கின்றன. மேலும் நிலத்தில் இடப்படும் முட்டைகளை தெரு நாய்கள் மற்றும் பிற விலங்குகள் உணவாக்கிக் கொள்வதால் புதிய குஞ்சுகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அருகிக் கொண்டே வருகின்றன. கானமயில்களை பாதுகாப்பது என்பது வெறும் ஒரு பறவையை காப்பாற்றுவது மட்டுமல்ல, அது புல்வெளி சூழலியலை பாதுகாப்பதாகும். புல்வெளிகள் அழிந்தால் நிலத்தடி நீர்மட்டம் குறையும், விவசாயம் பாதிக்கும். இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு. இந்த பறவை இன்று தன் சொந்த மண்ணிலேயே அகதியாக நிற்கிறது. மின்சார கம்பிகளை பூமிக்கடியில் கொண்டு செல்வதும் அவற்றின் வாழிடங்களை ஆக்கிரமிக்காமல் இருப்பதும் மட்டுமே இந்த பறவையை அழிவிலிருந்து மீட்கும். காலமும் எண்ணிக்கையும் மிக குறைவாகவே உள்ளன. நாம் தவறினால் கானமயில்கள் வெறும் புகைப்படங்களில் மட்டுமே எஞ்சும்.
0: இடம்பெற்றது சூழல் அறி

தேனி தமிழக கடற்கரை மற்றுமல்லாத பிற பகுதி மீனவர்களுக்கு இன்று தொடங்கி 4 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.

தமிழக கடற்கரை மற்றும் கடற்பரப்பு, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி பகுதிகளில், கேரளா கர்நாடகா கடற்கரை மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில், மத்திய வங்காள விரிகுடா ஒட்டிய தெற்கு வங்காள விரிகுடா மற்றும் பெரும்பாலான பகுதிகளிலும், தெற்கு வங்காள விரிகுடா பெரும்பாலான பகுதிகள், மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்றுடன் சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் திடீரென அதிகரிக்கும் பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவக்கூடும். இதனால் இந்த காலகட்டங்களில் மீனவர்கள் மேற்கண்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ்.

பதிவான ஈரப்பதம் 82%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 37.8°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 28.4°C, பதிவான ஈரப்பதம் 81%. சென்னை மற்றும் சுற்றுப்புறத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு: இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37°C வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29°C வரையிலும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி.

புத்தம் புது காலை. மனதில் அன்பு இருந்தாலே போதும், எதுவும் சாத்தியமே. கடினமான இதயம் கூட கரையும் அன்பை மழையாய் பொழியும் போது. இந்த இனிய சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே துவங்குகிறது.

0: நாளும் அறிவோம். அத்தியின் பயன்கள் தகவல்கள் வழங்குகிறார் வி விஜயலட்சுமி அவர்கள்.
1: நமக்கு அத்தை என்றதும் விரும்பி உண்ணும் அத்திப்பழம் நினைவுக்கு வருவது இயல்பு. ஆனால் நாம் அத்திப்பழங்களை பற்றி மட்டுமல்லாமல் பழம் கொடுக்கும் அத்தையுடன் கூடிய அந்த வகை பேரினம் குறித்து தெரிந்து கொள்ள நிறையவே இருக்கின்றன. அத்திமரம் பூக்காமலே காய்க்கும் அதிசய தாவரம். அதன் பூக்கள் கனிக்குள்ளேயே மறைந்திருக்கும். இது நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் கால்சியம் நிறைந்த ஆரோக்கியமான பழம். செரிமானத்திற்கும் எலும்பு ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது. இந்த மரம் இனப்பெருக்கத்திற்கு ஃபிக் வாஸ்ப் எனப்படும் ஒரு வகை சிறிய குளவிகளை நம்பியுள்ளது. இது இயற்கையின் ஒரு ஆச்சரியமான பரிணாம வளர்ச்சியாகும். அத்திப்பூவே காய், காயே பூ. அதாவது அத்திப்பூ முட்டு போலவே இருந்து பின்னர் நேரடியாக காயாகி விடுகிறது. அத்தியின் பூக்கள் கனிக்கு உட்புறத்தில் மறைந்திருக்கும். எனவே அத்திப்பூத்தார் போல என்பது அரிதான நிகழ்வை குறிக்கும் சொல்லாக மாறியது. முல்லை மொக்காக மொட்டாக இருந்து பின்னர் மொட்டு உடைந்து இதழ்கள் விரிந்து மலர்ந்து விடுகிறது. அதுபோல் இல்லாமல் அத்தி கடைசி வரையும் மொட்டு போலவே உருண்டையாக காட்சியளிக்கிறது. அந்த ஒரு உருண்டைக்குள்ளேயே பூத்து காய்த்து கணிந்து விடுகின்றன. எனவே ஒரு அத்திக்காய் என்பது பல அத்திப்பூக்களின் முதிர்ந்த மாற்றமேயாகும். இதனை விருந்த பரிணாம சமூக கனி என்பர் தாவர நூலார். அத்திப்பழம் சாதாரண பழம் போல இல்லாது அதன் பூ வெளியில் தெரியாது, பழத்தின் உள்ளேதான் பூ மலர்கிறது. இதை ஹிடன் ஃபிளவர் என்று கூறுகிறார்கள். அத்தி மரத்திற்கு ஒரு சிறப்பு வகை தேனி தேவைப்படுகிறது. இந்த சிறிய பூச்சி இல்லையென்றால் அத்திப்பழம் உருவாகாது. அரை கப் அத்திப்பழம் அரை கப் பாலுக்கு இணையான கால்சியம் சத்தை கொண்டது. அத்திப்பழத்தில் மற்ற பழங்களை விட நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது. அத்தி மரத்தின் தண்டு அல்லது இலை உடைந்தால் பால் போன்ற வெள்ளைச்சாறு வரும். இது பழங்காலத்தில் மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. அத்தி மரம் மனிதர்களால் பண்டைய காலத்திலிருந்தே வளர்க்கப்பட்ட மரம். சில ஆய்வுகள் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயிரிடப்பட்டதாக கூறுகின்றன. தமிழகத்தில் சில இடங்களில் அத்தி மரம் புனித மரமாக கருதப்படுகிறது. சில கோவில்களில் இதை வழிபடுகிறார்கள். பொதுவாக பழங்கள் கிளைகளில் வரும். ஆனால் அத்திப்பழம் தண்டில் நேராக கூட்டமாக வரும். இதை பார்த்தால் வியப்பாக இருக்கும். அத்தி ஆல் ஆகியவற்றின் கனிகளும் கலப்பு குழு கனிகளே. ஆனால் இவற்றின் மலர்கள் அன்னாசி பலா ஆகியவற்றையும் விட மிகச் சிறியனவாகவும் மிக்க மாறுதல் உடையனவாகவும் உள்ளன. பூக்களை தாங்கும் விருந்தங்கள் இவற்றில் மாறிவிடுகின்றன. விருந்தமானது ஒரு கிண்ணம் போலாகி மலர்களை உள்ளே அடக்கிக் கொண்டிருக்கிறது. இக்கனிகளை அறுத்து உட்பகுதிகளை நன்றாக பார்க்கின் விதை போல் காணப்படுவனவெல்லாம் பூக்களே என்பது நமக்கு புலனாகும். தெளிவுக்காக ஒரு பெரிய சீமை அத்தி கனியை எடுத்து இரண்டாக பிளந்து பாருங்கள். விருத்த கிண்ணத்தின் மேல் விளிம்பை எடுத்து உட்புறமாக

0: ஆண்பூக்கள் இருப்பதையும் தனியின் நடுப்பகுதியிலும் அடிப்புறத்திலும் பெண் பூக்கள் இருப்பதையும் காணலாம். எனவே அத்தியிலும் ஆளிலும் பல பூக்கள் தம் பல பாகங்களோடு ஒரே சமூகமாக ஒன்று சேர்ந்து மகரந்த சேர்க்கை பெற்று ஒரே கனி போல உருவாகியுள்ளன என்பதனை உணரலாம். இக்கனிகளுக்கு விருந்த பரிணாம சமூக கனிகள் என்று பெயராம். முந்திரியில் ஒரு பூவின் விருந்தம் மட்டும் ஒரு கனியாக மாறுவதால் அது விருந்த பரிணாம கனி எனப்படும். அன்னாசியிலும் பலாவிலும் பல பூக்கள் சமூகமாக சேர்ந்து கனியாக மாறுவதால் அவை பரிணாம சமூக கனி எனப்படும். ஆனால் அத்தியிலும் ஆளிலும் விருந்தமும் கனியாக மாறுவதோடு பல பூக்களும் சமூகமாக சேர்ந்து மாறுவதால், அதாவது முந்திரியின் தன்மை, அன்னாசி, பலாவின் தன்மை ஆகிய இரண்டு தன்மைகளும் அமைய பெற்றிருப்பதால் அத்திக்கனிகளையும் ஆலங்கனிகளையும் விருந்த பரிணாம சமூக கனிகள் என்று அழைப்பர். தமிழில் இவற்றை காம்பு மாறிய கலப்ப குழிகள் என்றே அழைக்கலாம். இத்தனை சத்துக்களையும் இத்தனை அற்புதங்களையும் கொண்ட அத்திப்பழங்களை உண்டு பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். அத்தியின் பயன்கள் தகவல்கள் வழங்கினார் வி. விஜயலட்சுமி அவர்கள்.

0: மலரமுதம் வழங்குகிறார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
1: பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அகப்பொருளை மட்டுமே வைத்து பாடப்பெற்ற ஐந்து நூல்களுள் ஒன்று ஐந்தினை எழுபது. தொல்காப்பியர் வகுத்து உரைத்துள்ள அகத்துறைகள் பலவற்றில் இந்நூலின் பாடல்கள் அமைந்துள்ளன. எழுபது பாடல்கள் கொண்டிருக்க வேண்டிய நூலில் முல்லைத்திணையில் இரண்டும் நெய்தல் திணையில் இரண்டும் சிதைந்து விட்டதால் 66 பாடல்கள் மட்டுமே உள்ளன. இந்நூலின் ஆசிரியர் மூவாதியார். தலைமகன் பொருள்வயிர் பிரிந்து போக இருத்தரை தோழி தலைமகளுக்கு சொல்ல தலைமகனின் செலவு உடன்படாத தலைமகள் பாலை நிலத்தின் தன்மைகளை கூறி தலைமகன் அவற்றையெல்லாம் நினைத்து பார்க்க மாட்டாரா என தோழியிடம் கேட்கின்றாள். வில்லுழுது உண்பார் கடுகி அதரடைக்கும் கல்சூல் பதுக்கை ஆ இரத்தத்தின் பாரார்கொள் மெல்லியில் கண்ணோட்டமின்றி பொருட்கு இவர்ந்து நில்லாத உள்ளத்தவர் மெல்லிய தன்மையாகிய இரக்கமாகிய பண்பு இல்லாமல் பொருள் தேடுதற்கண் விருப்புற்று நம்மிடத்தில் நிலைபெறாத நெஞ்சினை கொண்ட தலைவர் வில்லினாலே முயன்று போர் புரிந்து அதனால் வரும்பொருளை கொண்டு உண்டு பிழைக்கும் மறவர்கள் விரைந்து வழி செல்வாரை வருத்தி கொள்ளையடிக்கும்படியான கற்கள் சூழ்ந்துள்ள சிறு சிறு தூறுகள் நிறைந்த பாலை நில வழியின் கொடுமையினை நினைந்து பார்க்க மாட்டாரா? என் மனமானது வெக்கத்தனை துறந்து சாதல் இல்லா உயிரினோடு கூடி போய் தலைவரை பார்க்க விரும்புவதாய் உள்ளது. அங்கனம் இருக்க உண்ணுதற்கும் நீர் கிடைக்காத பாலை நிலத்தின் கண்ணே காட்டுப்பசுகளின் கூட்டமானது நீரின்றி வருந்தி திரியும் அரிய இடத்தை உடைய வழியை கடந்து செல்வாரோ? நம் மீது இரக்கம் என்பதை கொள்ளாத மனத்தை கொண்டவராகிய நம் தலைவர் பீர்க்கங்கொடிகள் மேலேறி படர்ந்துள்ள மேல்பாகத்தினை உடைய பால் வீடுகளில் கூர்மையான நகங்களை உடைய கரடியினது பெரிய கூட்டம் கூடி ஒருங்கி உறங்கும்படியான வறண்ட அரிய பாலை நிலத்தின் கொடுமையினை நினைத்து பார்த்து தன் செலவு வேண்டா ஒன்று என தெளிய மாட்டாரா? பொருளினும் அருளே போற்றும் பண்பினது என்னும் தெளிவினை மேற்கொண்டிராத நம் காதலர் பிறப்பம்புதர்கள் மிகுந்த காட்டின் இடத்தே அணில் பிள்ளைகள் ஒழிக்கும்படியான கொள்ளைகளால் சூழப்பெற்ற பாலை நிலத்து ஊர்களில் உள்ள சேவலானது காடைப்பறவியின் சண்டை செய்யும்படியான பாலை நிலவழியே தேரின் மீதே இவ்வூரில் நமக்கு இட்டு செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுவிட்டு நம்மை பிரிந்து போவாரோ? மான் முதலியவற்றை கொள்ளுதலில் வல்ல வளைந்த வரிகளையும் நல்ல வெற்றியினையும் உடைய புலிகள் கூடித்திரியும் பூக்கள் நிறைந்த புதரினை உடைய காடாகிய பாலை நில வழியில் வீரத்தை கொண்ட வலிமை மிக்க காதலர் முயற்சி எடுத்து மிகுதியும் கொண்ட விருப்பத்தினால் இங்கு தங்குதலால் ஏற்படும் நன்மையினை அறியாமல் நம்மை பிரிந்து சென்றனரோ? கொடுவரிபாய துணை எழுந்து அஞ்சி கடு உணங்கு பாறை கடவுதவிட்டு நெடுவரையத்தம் இறப்பர்கள் கோண்மா படுக்கை பார்க்கும் சுரம் புலி பாய்தலினால் தனது துணையாகிய பிடியை பறிகொடுத்து அச்சம் மிகுந்து அப்பால் சென்று மாவிலங்கு மரம் வாடி நிற்கும் பாறைகளுக்கு இடையே உள்ள வழியினுடைத்து நிறைந்து நிற்கும் களிரானது தனது துணையினை படுத்த புலியாகிய பகையின் வரவினை எதிர்பார்த்திருக்கும் நீண்ட மலைத்தொடர்களை உடைய பாலை நிலத்தின் அறுவழியில் நம் காதலர் கடந்து செல்வாரோ?

0: இவ்வாறெல்லாம் பாலை நிலத்தின் தன்மைகளை எடுத்து கூறி தலைமகனின் கண்ணோட்டமில்லாத பண்பினை தலைமகள் தோழியிடம் வினவுவதை மூவாதியார் 570 என்னூலில் புலப்படுத்தியுள்ளார்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
2: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலக சுகாதார நடைமுறைகளை மறுசீரமைப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், நீர் பாதுகாப்பு திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு கிராம பஞ்சாயத்து முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும் என்றும், நீடித்த வளர்ச்சிக்கு சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி மற்றும் முறையான வேளாண் மேம்பாட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது 1 விதை கிராமத்தை உருவாக்கி அது குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் நடைமுறை சார்ந்த தகவல்கள் சென்றடையும் வகையில் செயல்திறன் மிக்க தகவல் தொடர்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் பிரத்யேக யூடியூப் சேனல் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். 12,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீஷன் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் போக்குவரத்து பயன்பாட்டை முறைப்படுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் நிலவும் சூழல் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டை குறைத்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அலுவலகங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதன் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்

0: வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இரண்டாயிரத்து 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25ஆம் தேதி வழங்குகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதில் 19 பெண்களும், மறைவிற்கு பிந்தைய விருதாக 16 தனிநபர்களும் அடங்குவர். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த அறிவிப்பு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த மேற்கு வங்கம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது மேற்குவங்க பயணத்தின் போது தீஸ்தா நதியின் அழகையும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யுரேனியம் கையிருப்பு, பொருளாதார தடைக்கு எதிரான நிவாரணம் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்களை ஈரான் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 80க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா சுகாதார முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 246 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களில் இதற்கான சாதகமான சூழல் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கர்நாடகா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இதேபோன்ற சூழல் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. 194 ரன் எடுத்து

0: வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு V.D. சதீசன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி புத்தம் புது காலையிலேனே.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஆக்சுவலி தாய்ப்பால் கொடுக்கறது இந்த முறையில தான் கொடுக்கணும், இவ்வளவு மணி நேரத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கறது ரூலா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு குழந்தைக்கு தேவை வேற வேற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு தாய்க்கு எப்படி கொடுக்க முடியுமோ அதுவும் சில மாற்றங்கள் வரலாம். பட் ஜென்ரலா குழந்தை பிறந்த உடனே அட்லீஸ்ட் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்க சொல்லுவோம். ஒருவேளை குழந்தை 1/4 மணி நேரத்திலயோ 1 மணி நேரத்திலயோ கேட்டதுன்னா கொடுக்கறதுல தப்பில்லை. ஆனா பிறந்த குழந்தைக்கு முதல் 1 வாரத்துக்குள்ள அட்லீஸ்ட் 1-2 மணி நேரத்துக்கு 1 வாட்டி மதரை ஃபீட் பண்ண சொல்லுவோம். இது ஏன்னா முதல்ல வர 4-5 நாட்கள்ல அவ்வளோ தாய்ப்பால் வராது. இப்ப குழந்தை பிறந்த உடனே நிறைய பால் வருங்கிறது கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் 24 மணி நேரம் 48 மணி நேரம் ஆனப்புறம்தான் மில்க் குவான்டிட்டி அளவு ஜாஸ்தியாகும். அதனால அப்படி சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு நன்னா அந்த தாய்ப்பால் குடுக்கறது, குழந்தையோட அந்த தாய்ப்பால் குடுக்கிற சைக்கிள்னு சொல்லுவோம், அதெல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா 4 மணி நேரம் கூட வெயிட் பண்ணலாம். பட் சில சமயம் குழந்தைகள் வந்து அடிக்கடி கேட்கும், அது வந்து கிளஸ்டர் ஃபீடிங்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கும், அதுக்கப்புறம் 4-5 மணி நேரம் தூங்கும். ஸோ இந்த இப்படிதான் கொடுக்கணும், இந்த முறையில தான் கொடுக்கணுங்கிறது ஒரு ரூலா நம்ம சொல்ல முடியாது. பட் இன் ஜென்ரல் அட்லீஸ்ட் 2-3 ஹவர்ஸ் ஒன்ஸ் கொடுக்கறது நல்லது. குழந்தை பிறந்த உடனே மோஸ்ட் காமன், இப்ப முதல் 2-3 நாள் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க இல்லையா, ஸோ நம்ம ரூமுக்குள்ள போனோம்னா முதல்ல இப்போ தாயா இருக்கிற அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, கூட இருக்கிறவங்க பாட்டி அவங்க எல்லாம் வந்து அத்தை யார் இருக்காங்களோ சொல்லுவாங்க, குழந்தை ரொம்ப அழுது டாக்டர், தாய்ப்பாலே பத்தல. சோ இந்த தாய்ப்பாலே பத்தல அப்படிங்கறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, முதல் யூஸ்வலா குழந்தையோட எடை எப்படி கூடுறது இதுதான் நம்ம, இதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா முதல் 3-4 நாட்கள்ல எல்லா குழந்தைக்கும் எடை குறையும். கிட்டத்தட்ட 200 கிராம் கிட்ட ஒரு நரமாச குழந்தைக்கு குறையலாம், 150-200 கிராம். அதனால முதல் 4-5 நாள்ல எடை ஏறத வச்சுட்டு நம்ம தாய்ப்பால் பத்துறதுன்னு சொல்ல முடியாது. அப்ப வந்து குழந்தை வந்து எவ்வளவு வாட்டி யூரின் போறது, சோ ஒரு நாளைக்கு 5 வாட்டி 6 வாட்டி அந்த நாப்பி சேஞ்ச்னு சொல்லுவோம், அப்போ தாய்ப்பால் பத்துறது. சோ குழந்தை வந்து டீஹைட்ரேட் ஆகல, நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கு, சாப்பிட்டுட்டு ஒரு அளவுக்கு மோஸ்ட் டைம்ஸ் தூங்கிறது, ஃபைனலி வெயிட் கெயின் ஆறுது. ஸோ இதெல்லாம் தான் தாய்ப்பால் பத்துறதுன்னு சொல்றதுக்கு அறிகுறி. குழந்தை அழறது அதனால தாய்ப்பால் பத்தலை அப்படிங்கிறது ரொம்ப காமன் க்வெஸ்சன். அது ஆக்சுவலி எப்பவுமே கரெக்ட் கிடையாது. ஏன்னா ஒரு பிறந்த குழந்தைக்கு வேற ஒரு விதத்திலையும் எனக்கு வந்து வலி இருக்கு, இல்லை எனக்கு வந்து இது கேஸ் போர் காலிக்னு சொல்லுவோம், கேஸ் பாஸ் பண்றதுனால கோல்டா இருக்கிறதுனால அழும். ஸோ அழறது எல்லாமே தாய்ப்பாலுக்காக கிடையாது. பட் ஆப்வியஸ்லி பால் பத்தலைனாலும் குழந்தை அழும், அதனால நம்ம அதை மட்டும் வச்சுட்டு சொல்ல முடியாது. இந்த மற்ற விஷயங்களை வச்சுதான் நம்ம பத்துறதா இல்லையான்னு சொல்ல முடியும். தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக வரும், சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாக வரலாம். விசிபிளாக நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போவுமே பால் சுரக்கின்னு இருக்கும், ஒரு பக்கம் கொடுக்கும்போது இன்னொரு பக்கம் ஒழுகும். அப்போ அவங்களுக்கு வந்து ஓ எனக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறது அவங்க உணர்வாங்க. ஆனால் சில பேர்

0: குழந்தைக்கு அந்த மாதிரி சொட்டாது. இப்போ ஒரு குழந்தை ஆனாலும் குழந்தை குடிக்கும் போது அதுக்கு வேண்டிய பால் கிடைக்கும். நான் குழந்தை சக் பண்ணும் போது எவ்வளவு பால் அதுக்கு கிடைக்கிறதோ நம்ம ஜஸ்ட் அழுத்தி பார்த்தா வருது வரலங்கறத வச்சுட்டு குழந்தைக்கு இவ்வளவுதான் கிடைக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு ஜாஸ்தி, நிறைய விஷயங்கள்ல ரெண்டு பேருக்கு நடுவுல வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா, அது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஒத்தொத்தரோட அந்த உடம்பு வாகுனால எவ்வளவு தாய்ப்பால் வருதுங்கிறது வித்தியாசப்படும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: புத்தம் புது காலையில் இனி தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல்.
3: சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்கறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்திச்சதே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது தான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14. அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாரா உங்கள் வயசு என்ன அப்படின்னு, அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார் 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார், அவர் என்ன சொல்கிறாரு 360 வயசா, என்ன நம்ம காதில் தான் சரியாக வழியா, எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன் உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார் 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்கார், அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு, இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார், நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க, அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டிங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கார் இவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
4: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
5: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
4: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கே பானு, உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
5: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
4: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
5: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன், அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
4: அப்படியா, எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.

0: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
1: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமாயிருங்கள்.

0: ஆரோமலை படத்திற்காக லக்ஷ்மிகாந்த் பாடிய பாடலை கேட்டோம்.
1: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: ஆகாஷவாணி புத்தம் புது காலையிலே
5: நேர்கள் இன்னைக்கு கேட்க இருப்பது சத்ரபதி ஷாஹு மகாராஜ் அவர்களின் பிறந்தநாள் சிட்டுரை. சத்ரபதி ஷாஹு மகாராஜ் அவர்கள் மராத்திய பேரரசின் 5வது சத்ரபதி ஆவார். 1682 பிறந்த இவர் வீரமிகு அரசரான சம்பாஜியின் மகனும் புகழ்பெற்ற சிவாஜி மகாராஜின் பேரனும் ஆவார். சிறு வயதிலேயே முகலாயர்களால் சிறையில் அடைக்கப்பட்டாலும் பின்னர் விடுதலையாகி மராத்திய அரசை வலுப்படுத்தினார். ஷாஹு மகாராஜ் ஆட்சி செய்த காலம் மராத்திய பேரரசின் பொற்காலமாக கருதப்படுகிறது. அவர் நல்ல நிர்வாகம், மக்களுக்கான அக்கறை மற்றும் திறமையான தலைமைத்துவத்தால் புகழ் பெற்றார். திறமையான அமைச்சர்களை நியமித்து நாட்டை முன்னேற்றினார். குறிப்பாக அவர்களுக்கு அதிகாரம் அளித்து நிர்வாகத்தை சீராக நடத்தினார். இதனால் மராத்திய பேரரசு வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரை விரிவடைந்தது. அனைத்து மக்களிடமும் சமத்துவமாக நடந்து கொண்டார். ஏழை மக்களின் நலனில் அக்கறை கொண்டு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தினார். அவரது ஆட்சியில் மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்தனர். 1749 ஷாஹு மகாராஜ் மரணமடைந்தார். ஆனால் அவரது ஆட்சி மராத்திய பேரரசின் வளர்ச்சிக்கான முக்கிய அடித்தளமாக அமைந்தது. இந்திய வரலாற்றில் சிறந்த அரசர்களில் ஒருவராக அவர் நினைவு கூறப்படுகிறார். அவரது துணிச்சல், நிர்வாகத்திறன் மற்றும் மக்கள் மீதான அன்பு இன்றும் பலருக்கு முன்மாதிரியாக உள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டது சத்ரபதி ஷாஹு மகாராஜ் அவர்களின் பிறந்தநாள் சிற்றுரை.
6: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
7: எண்ணெய் வித்து பயிர்ல பொட்டாஸ் பாக்டீரியா போடும் போது கண்டிப்பா பயிர் வந்து வாளிப்பாகவும் மணிகள் ரொம்ப திரட்சியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அடுத்தது வந்து சல்பர் சாலிபிளைசிங் பாக்டீரியா. சல்பர் தான் இந்த எண்ணெயோட அளவு அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு.
6: எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 9 அரங்கிசையில் ரமா ரவி அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத்

அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். புத்தம் புது காலையில் திரை இசை பாடல் ஒன்று கேட்போம். சின்னத்தம்பி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: புத்தம் புது காலையில் இனி தொடர்வது நகர்வலம்.
1: சுற்றுலா செல்பவர்களின் கவனத்திற்கு,
2: கோடை விடுமுறை என்றாலே கொண்டாட்டத்திற்கு குறைவிருக்காது. தனிப்பட்ட முறையிலோ குடும்பத்துடனோ சுற்றுலா செல்வது மன அழுத்தத்தில் இருந்து விடுபட்டு சுறுசுறுப்பாக இருக்க சுற்றுலா மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது. மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியும் தரும் இந்த அனுபவத்தை இனிமையாகவும் பாதுகாப்பாகவும் மாற்ற சில முக்கியமான எச்சரிக்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும். பயணம் என்பது வெறும் இடம் மாறுதல் மட்டுமல்ல, அதை திட்டமிடல், பொறுப்பு, மரியாதை மற்றும் கவனம் ஆகியவற்றின் சேர்க்கையாக கருத வேண்டும். டைரக்டர் பாலச்சந்தர் படத்தில் ஒரு வசனம் வரும், நடந்து செல்கையில் யாரும் பெரிய மலை தடுக்கியோ பெரிய மரம் தடுக்கியோ கீழே விழுவதில்லை. சிறிய கல் தடுக்கி கீழே விழும்பொழுது அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதுபோல் நாம் திட்டமிடும் ஒவ்வொரு விஷயத்திலும் அலட்சியம் இல்லாமல் கவனமாக செயல்பட்டால் சுற்றுலா என்பது என்றென்றும் இனிமையானதாக அமையும். தாங்கள் சுற்றுலா இனிமையாக அமைய இப்படி திட்டமிடுங்கள். சுற்றுலா செல்வது என முடிவாகிவிட்ட பின்பு நாம் என்னென்ன பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும் என முதலில் ஒரு செக்லிஸ்ட் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதில் நம் அன்றாட பயன்பாடு, அவசர பயன்பாட்டுக்குரிய பொருட்கள் எவை என தரம் பிரித்து தயாரித்து அதன்படி பொருட்களை எடுத்து சென்றால் தேவையில்லாத லக்கேஜ்களை தவிர்க்கலாம். சுற்றுலா செல்லும் முன்பு நீங்கள் செல்ல இருக்கும் இடத்தில் காலநிலை, போக்குவரத்து வசதி, தங்குமிடம், தரமான உணவு கிடைக்கும் இடங்கள் மற்றும் அவசர உதவி எண்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக விடுமுறை காலங்களில் பிரபலமான இடங்களுக்கு செல்லும் பொழுது முன்பதிவு செய்வது நம்முடைய பயண சிரமத்தை குறைக்கும் மற்றும் இதனால் நேரமும் பண விரயமும் மிச்சமாகும். புது இடங்களில் காணப்படும் உணவு கலாச்சாரம், தனி மனித கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை தெரிந்து கொண்டு அதற்கேற்றது போல நடந்து கொள்வது நலம். ஏனென்றால் ஒவ்வொரு ஊரிலும் வார்த்தைகளின் அர்த்தம் வேறு மாறி புரிந்து கொள்ளப்படுவதால் புதியவர்களிடம் பேசும்போது கூட முரண்பாடு தோன்ற வாய்ப்பிருக்கிறது. தற்போது அனைவரின் கையிலும் அலைபேசி இருப்பதால் தாங்கள் செல்லும் இடத்தை படம் எடுப்பதிலும் செல்ஃபி எடுப்பதிலும் நேரத்தை செலவிட்டுவிட்டு அந்த இடத்தை ரசிக்கவோ அதன் வரலாற்று பின்னணியை அறிவுபூர்வமாக உணர்ந்து கொள்ள ஆர்வம் காட்டுவதில்லை. ஆகவே தங்கள் மனதுக்கும் அறிவிற்கும் உணர்வு பூர்வமாக அமையுமாறு தங்கள் பயணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கைப்பை, ஆவணங்கள், பணம் ஆகியவற்றை கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடையாளம் தெரியாத நபர்களிடம் நம்பிக்கை வைத்து தங்கள் பொருளை ஒப்படைக்க வேண்டாம். புது நபர்களிடம் தங்களை பற்றிய முழு விவரத்தையும் தெரியப்படுத்த வேண்டாம். தாங்கள் இருக்கும் இடம், போகும் இடங்களை தாங்கள் நெருங்கிய உறவுகளுக்கு அல்லது நண்பர்களுக்கு மட்டும் தெரியப்படுத்தி வையுங்கள். மற்றும் நீங்கள் செல்லும் ஊரின் காவல்துறை, மருத்துவமனை மற்றும் பயண உதவி தேவைப்படும் அலைபேசி எண்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பயணத்தின் போது எப்பொழுதும் தங்கள் கைகளில் தங்களுக்கு தேவையான மருந்துகள், அடிப்படை முதல் உதவி பொருட்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில், தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு தேவையான ஆவணங்களை வைத்திருப்பது நல்லது. ஆள் நடமாட்டம் இல்லாத அல்லது தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு ஆர்வக் கோளாறில் செல்வதை தவிர்க்கவும். கையில் கர்ச்சிப் இல்லாமல் கூட இருப்பார்கள், ஆனால் அலைபேசி இல்லாதவர்கள் யாரையும் எங்கும் பார்க்க முடிவதில்லை இப்பொழுது. அதனால் தங்களுடைய அலைபேசியை கவனமாக பயன்படுத்துங்கள். அதில் முழுவதும் சார்ஜ் ஏற்றி இருக்கிறதா என சோதித்தும் மற்றும் கையில் ஒரு பவர் பேங்க் வைத்துக் கொள்வதும் நல்லதாகும். தங்கள் கையில் எப்பொழுதும் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் அல்லது வெளிநாடு செல்வதென்றால் பாஸ்போர்ட் ஆகியவற்றின் அசல் மற்றும் நகலை கைவசம் வைத்திருக்க வேண்டும். சுற்றுலா என்பது நாம் பார்ப்பது மட்டுமல்ல, அங்கு நாம் விட்டு செல்லும் தாக்கமும் கூட. ஆம், பிளாஸ்டிக் பைகள் மற்றும் பாட்டில்களை பயன்படுத்துவதை தவிர்த்து மலைப்பிரதேசங்கள் மற்றும் கடற்கரைகளில் குப்பை வீசாமல் இருப்பது நமது தார்மீக பொறுப்பாகும். சுற்றுலா என்பது அனுபவம், கற்றல் மற்றும் மகிழ்ச்சி தரும் பயணமாகும். ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்க திட்டமிடலும் விழிப்புணர்வும் மிகவும் அவசியம். இந்த சரியான திட்டமிடல் ஒவ்வொரு சுற்றுலாவும் மனதில் நிற்கும் இனிய நினைவாக என்றும் நீடித்து நிற்கும்.
1: சுற்றுலா செல்பவர்களின் கவனத்திற்கு எழுதியவர் கே மந்திரமூர்த்தி, வாசித்தவர் விஜய்.
0: நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது

0: பிரச்சனைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: புத்தம்புது காலையில் இனி வருவது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல் நம்முடைய நலமான வாழ்வுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றுதான் உணவு. நாம் சாப்பிட்ற உணவானது ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கப்பட்டதா இருக்கணும். அதே போல நலமான வாழ்வுக்கு ஓய்வும் தூக்கமும் மிக அவசியம். பகல்ல தூங்கிட்டு சிலர் இரவுல நிறைய கண் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இரவு தூக்கத்தை பகல் தூக்கம் ஈடுகட்டாது. இந்த தூக்கம் ஓய்வுல நாம கவனம் செலுத்தாம இருந்தோம்னா மனநோய் ஏற்படும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நலமான வாழ்வுக்கு இன்னொரு காரணி கழிவுகள் வெளியேற்றம். அதாவது ஒரு நாளைக்கு 7-8 முறை சிறுநீர் கழிக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறையாவது மலம் வெளியேற்றணும். உணவு உண்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது கழிவுகள் வெளியேற்றம் என்பது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சாமிநாதன் ஐயா. தினமும் வேளா வேளைக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்து மல ஜலம் கழிக்காம இருந்தோம்னா என்ன ஆகும்? வயிறு வெடிச்சிரும் இல்லையா? தண்ணீர் குடிப்பது, இரவு தூக்கம், ஓய்வு, மன அமைதி, புரிதல், நல்லுணவு உட்கொள்வது எல்லாமே கழிவு வெளியேற்றத்துடன் தொடர்புடையவைதான். ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள ஆய்வாளர்கள் சில வழிமுறைகளை சுட்டி காட்டுறாங்க. முதலாவது சுத்தமாக இருப்பது, முக்கியமா கைகளை கழுவுவது. கைகளை ஒழுங்காக கழுவுவதன் மூலம் உயிர்கொல்லி நோய்கள் பரவுவதை தடுக்கலாம். ஒரு நாளைக்கு பல முறை நமது கைகள் நமது முகத்துல படுது, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்ப கை சுத்தமா இருக்கணுமா வேண்டாமா? கை சுத்தம்ங்கிறது 2 வகையா பார்க்கலாம். ஒன்னு அழுக்கு இல்லாம இருக்கிறது, இன்னொன்னு யாருகிட்டையும் எதையும் வாங்க கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் நமது வீடுகள்லயே வீட்டுக்குள்ளேயே கழிப்பறைகள் கட்டி வச்சிருக்கோம். டாய்லெட்னு சொன்னோம், கழிப்பறை. இப்போ ரெஸ்ட் ரூம்ங்கிறோம். அப்படின்னா அது எவ்வளவு சுத்தமா இருக்கணும்? கழிப்பறைக்கு போய் வந்த பிறகு உடம்புல எங்கேயாவது காயம் இருந்து அதுக்கு மருந்து போட்ட பிறகு, இருமல் தும்மல் முடிந்த பிறகு, உணவு சாப்பிடும் முன் பின், குப்பைகளை கொட்டிய பின், விலங்குகளை தொட்ட பின், இப்படி இந்த பட்டியல் நீளுது. ஒவ்வொரு முறையும் கை கழுவணும். அடுத்தது சுத்தமான நீரைத்தான் பயன்படுத்தணும். அசுத்தமான நீரினால் உண்டாகும் கிருமி பெருக்கம், காலரா, வயிற்றுப்போக்கு உட்பட பல நோய்கள் பரவுவது கட்டுப்படுத்தப்படும். அசுத்தமான தண்ணீரை குடிப்பதால் ஒரு வருடத்துக்கு சுமார் 170 கோடி பேர் வயிற்று போக்கால் அவதிப்படுறதா ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்குது சாமிநாதன் ஐயா. மூணாவது சுத்தமான ஆரோக்கியமான உணவைத்தான் உட்கொள்ளணும். சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் விரைவு உணவு வகைகளை பழக்கப்படுத்திடுறோம். இதனால குழந்தைகளுக்கு பல நோய் நொடி வருது. நொறுக்கு தீனி, விரைவு உணவு போன்றவற்றை தவிர்க்கணும். அடுத்தது உடற்பயிற்சி. தினமும் அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும். நடைப்பயிற்சி நல்லது. அதிகாலை சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் வெளிச்சம் ரொம்ப நல்லது. நாம தான் நமது வாழ்க்கைய நல்ல முறையில் அமைச்சிக்க முடியும். கிருமிகளற்ற வாழ்க்கை, நல்லுணவு, சுத்தமான நீர், கழிவுகளை வெளியேற்றுதல், இவை யாவும் அவசியம் நமது அன்றாட வாழ்க்கையில. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
1: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின்

0: நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
1: நேரம் காலை 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 8:02. நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி தொடர்வது திரைகானம். விஸ்வாசம் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல்.

0: IPL cricket, Delhi Capitals beat Rajasthan Royals by 5 wickets in Delhi. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30 ஆயிந்து நொடி. ஆகாஷவாணி புத்தம் புது காலையில் இனி திரை இசை பாடல்கள் கேட்போம். முதலில் ஓ காதல் கண்மணி படத்திற்காக சித்ரா ஏ ஆர் ரஹ்மான் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: ஹரிஹரன் சித்ரா குரல்களில் லவ் பேர்ட்ஸ் பட பாடல்

0: திரை இசை பாடல்கள் கேட்டோம்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. ஆயிரம் ஆயிரம் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னோடியாய் திகழும் வானொலியின் சேவை அளப்பரியது. தொலைத்தொடர்பு

0: சாதனங்கள் இல்லாத காலத்திலும் காற்றின் ஒளியாய் நம் காதுகளுக்கு பல்வேறு செய்திகளை தந்த பெருமை வானொலியை சேரும். வானொலி என்றதும் நம் எண்ண ஓட்டத்தில் எண்ணிலா நினைவின் அலைகள். குரலுக்குரியவர் உள்ளிருக்கிறாரோ என எட்டி பார்த்த பேதமை பிழைகள். இயலிசை நாடகம் எனும் முப்பெரும் கலைகள். மங்கள இசை, சிறுவர் பூங்கா, மாநில செய்திகள், இன்று ஒரு தகவல், நேயர் விருப்பம், மகளிர் மட்டும் என மங்கையரை கட்டி போட்ட வானொலி வலைகள். உண்ணும் போதும் உறங்கும் போதும் எழுதும் போதும் படிக்கும் போதும் பிரியாமல் உடனிருந்த நிலைகள் இவை அனைத்தும் மறவோமா என்கின்றனர் மங்கையர். மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இது நம் மங்கையரின் அனுபவ பகிர்வு அல்ல, உணர்வு பகிர்வு.
1: வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஊட்டி எஃப்எம் நேயர் கீழ்கோடப்பம் வந்து பேரட் ரோஸ்லின்னு பேசுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே வானொலி கேட்கும் பழக்கம் இருக்கு. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமம். அந்த டைம்ல வந்து டிவி எல்லாம் அதிகமா இல்லாத நேரம், அதனால அதிகப்படியாக வந்து வானொலி தான் நான் கேட்டுட்டே இருப்பேன். ஊட்டி வானொலி வந்து தொடங்கி 1994 தொடங்கி இருக்காங்க. இது நான் வந்து 1996 வருஷத்திலிருந்தே எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னா எண்ணங்களின் வண்ணங்கள். அந்த எண்ணங்களின் வண்ணங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை கொடுப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு நேயர்களோட கருத்துங்களும் வித்தியாசமா இருக்கும். அந்த தலைப்பை வந்து ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதான தலைப்பாகவும் இருக்கும். அப்புறம் வந்து நேயர் விருப்பம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து டாக்டர்ஸோட பேட்டி, அப்புறம் புதன்கிழமை தோறும் வந்து ஒலிபரப்பாகிற அதிசய பயணம் நிகழ்ச்சி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். வானொலி கேட்கறதுனால நியூஸ் எல்லாம் அப்பப்போ நாட்டில் நடக்கிற நியூஸ், நம்ம காலநிலை மாற்றம் எல்லாமே கேட்டுட்டே இருக்கிறோம். வேலைக்கிழமை தோறும் சாயந்தரம் ஒலிபரப்புறாக பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, அப்புறம் விவசாய நிகழ்ச்சிகள், செய்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பிடிக்கவில்லைன்னு சொல்ற நிகழ்ச்சி எதுவும் இல்லை, எல்லாமே பிடிச்ச நிகழ்ச்சி தான். கவிஞர் வைரமுத்து அவர்கள் வானொலி பற்றி ஒன்னு சொல்லியிருப்பாங்க, வானொலி கேட்கும் நேரம் நம் வாழ்வில் உன்னதமான நேரம்னு. உன்னதமான நேரம் மட்டும் இல்லை, இந்த கைத்தொழில் செய்யவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த வானொலி தான். வேலை செய்ய சலிப்பே தெரியாது, வேலை செய்யறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதும் இந்த வானொலி தான். மார்க்கோனி கண்டுபிடிச்ச இந்த வானொலி நம்ம இந்தியாவில ஒலிபரப்ப தொடங்கி 90 நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 தலைமுறையை கண்டுள்ள இந்த வானொலி மார்க்கண்டேன் மாதிரி என்றும் இளமையுடன் இன்னும் பல 100 வாழ்ந்து வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.
2: வணக்கங்க, என்னோட பேரு கலைவாணி. வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வானொலிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இன்றைமையாத ஒரு விஷயம். என்னோட சைல்டுஹுட்லேருந்தே நான் வந்து நிறையா வந்து ரேடியோஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில். ஸோ அங்கே வந்து இந்த விவித் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் கரெக்டாக வந்து இந்த 8:40 அந்த டைமில் வந்து அதில் ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த மியூசிக் கேட்கும் போது நாங்கள் யூனிஃபார்ம் இதெல்லாம் மாட்டிட்டு செருப்பெல்லாம் மாட்டிட்டு தபதபன் ஓடுவோம். அந்த மியூசிக்கை கேட்டாலே அந்த ஒரு ஹரிபரி எங்கேருந்து வருதுன்னே தெரியுது. ஐயோ டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டோன் என்னோட லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காலம் மாறிச்சு. அப்புறம் நம்ம எஃப்எம்க்கு மாறணும், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஸோ அதிலலாம் மாறினா என்ன ஆகுனா நிறைய லேட்டஸ்ட் சாங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய பாடல்கள், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ நம்ம அப்போ ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து எஃப்எம்லாம் போய் கேட்டுட்ருப்போம். ஆனால் வந்து வானொலி வந்து இப்போ வரைக்குமே பாரம்பரியத்தை வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு வந்து எது தேவையோ, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து லைஃப்பில் முக்கியமோ, அதுக்கு இன்னைக்கு வரைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவ குறிப்புகளாக இருக்கட்டும், ஒரு இப்போ சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள், இப்போ எலெக்ஷன் கூட நடந்துச்சு அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஏதாவது இயற்கை பேரழிவுகள் வரும்போது அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து எந்தெந்த டைமில் வந்து தடுப்பூசி போடணும், எங்கெங்கே வந்து முகாம்லாம் நடக்குது, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து முதியவர்களுக்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஊட்டச்சத்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறையா வானொலி மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்குன்னு வந்து குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட்டுங்களை வந்து கூட்டிட்டு வந்து அவங்க பேச வைக்கிறாங்க. பர்டிகுலராக அந்தந்த டாக்டர் அதில் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களை வந்து பேசும்போது அது வந்து நமக்கு ஈஸியாக புரியுது. பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வந்து வானொலி இப்போ வரைக்குமே செயல்பட்டுருக்கு. ஸோ என்ன நான் வந்து ரொம்ப ரசித்து கேட்குற விஷயங்கள் அப்படின்னா வந்து பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு பார்த்து நினைவில் ஒரு பாடல், அதாவது நமக்கு மனசு பிடிச்ச பாட்டை வந்து நம்ம சின்ன வயசில் கேட்டு ரசிச்சிருப்போம். அதுக்கு பொருத்தமான நம்மளோட லைஃப்பில் நடந்த நிகழ்வுகளை வந்து அந்த பாட்டோட மிங்கிள் பண்ணி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா

0: இருக்கும், நம்மளே ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது. அதுக்கப்புறம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் வந்து ஒவ்வொரு நேயர்களுக்கும் வேறு வேறு மாதிரியான பாடல்கள்லாம் பிடிக்கும். நானும் அதில் பேசியிருக்கேன், ஃபோனில் பேசியிருக்கேன், நானும் எனக்கு மனசு பிடிச்ச பாடல் கேட்டிருக்கேன். ஸோ அந்த பாடல் வந்து ஒரு எஃப்எம்ல உடனே இன்ஸ்டண்டாக கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம வாய்ஸும் வந்து ரேடியோவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ கடை பேச்சுன்னு சொல்லுவாங்க. டீ கடை பேச்சு என்னன்னா வந்து ரொம்ப கலோக்கியலாகவும் பேசுவாங்க, மற்றதெல்லாம் ரொம்ப தூய தமிழில் இருக்கும், பட் இது வந்து ரொம்ப கலோக்கியல் லாங்குவேஜில் ஜாலியாக நம்ம டீ கடையில் உட்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது. அதில் அப்படியே வந்து அப்போ நடக்கிற நாட்டு நடப்பு விஷயங்களுக்கு உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹலோ ஓட்டி, நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் ப்ரோக்ராம் அது. நேர்கள் வந்து நேரடியாக டாக்டர்கிட்டே பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைங்க இருக்கும், நேரடியாக டாக்டரை போய் கேட்க முடியாத விஷயங்களும் கூட இருக்கும். ஆனால் இந்த ஹலோ ஓட்டி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. டேரக்டாக நம்ம டாக்டர்ஸ் கிட்டேயே ஃப்ரீயாக மனசு விட்டு பேசிடலாம், உடனே நமக்கு இன்ஸ்டன்டாக ரிசல்ட்டும் கிடச்சிரும், நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத உடனே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சட்டம் அறிவோம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது என்னன்னா வந்து நிறைய பேருக்கு நமக்கு எல்லாம் சட்ட நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, நாள் கணக்காக அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பொதுமக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி வந்து சட்ட நிபுணர்கள் வந்து பேசுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு பட பாடல்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சில படங்களில் ஒரு பாட்டு மட்டும் தான் இருக்கும், ஆனால் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி எந்த பாட்டுமே, இப்போ உதாரணத்துக்கு காசின்னு ஒரு படம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பாட்டுமே ரொம்ப அற்புதமான பாடல்கள், நம்ம இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பட பாடலாக அந்த மாதிரி போடுவாங்க. எல்லா சாங்ஸுமே வந்து நம்ம வீட்டில் ஆடியோ கேசட் போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி அந்த சின்ன வயசில் அந்த ஞாபகம் வரும். அப்புறம் குறிஞ்சி தென்றல், உலாவரும் தென்றல், அப்புறம் இந்த காலையில இயற்கையின் மொழின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அது வந்து ஊட்டியில இருக்கிற முக்கியமான வித்தியாசமான மரங்கள், பறவைகள், விலங்குகள், அதை பத்தியான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே அது தெரியாது, நம்ம காட்டுக்குள்ள போய் பார்க்க போறது இல்ல. சோ ஊட்டி வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம், அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கறது வந்து இந்த இயற்கையின் மொழி நிகழ்ச்சி மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் அந்த 5 மினிட்ஸ் நலமுடன் வாழ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் உணவே உண்ணதுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. அதுல வந்து எப்படின்னா நம்ம டயட், நிறைய பேர் வந்து இப்ப சாப்பாடு விஷயத்துல கண்டுக்கிறதே இல்லை, இஷ்டத்துக்கு அடிச்சு லைஃப் ஸ்டைலே வந்து அவங்க வந்து டோட்டலா மாறி போச்சு இப்ப இருக்க ஜென்ரேஷன். சோ இந்த உணவே உன்னதம் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன மாதிரி சாப்பிடணும், எவ்வளவு எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நுட்பம் கற்பனும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல என்னன்னா வந்து நமக்கு இப்ப அப் டு டேட்ல என்னென்ன ஆப்பெல்லாம் இருக்கு, நம்ம முக்கியமாக சோசியல் மீடியாவில் எவ்வளோ அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக அதுக்கான நிபுணர்களை வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குவா குவா வாத்துக்கள்லாம் கேட்டிருக்கேன் நான், சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ரைம்ஸ் சொல்றது, பாட்டு பாடுறது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்னும் நிறைய சொல்லலாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள். சென்னையில் நான் ஆயிஸ் நெஹதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கேட்பேன், அதுவும் ரொம்ப அழகாக கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த 7:30 மணிக்கு இன்று ஒரு தகவல், தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு குட்டி கதையும் சொல்லி அது ஒரு காமெடியாக முடிப்பார். அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது, ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து வரலாற்று சிறப்பு மிக்க நாடகங்கள்லாம் வந்து போடுவாங்க. அப்புறம் ஒளிச்சித்திரம்னு சொல்லிட்டு சின்ன வயசில் வந்து, அதாவது மொத்தமாக ஒரு படத்தை வந்து 3 ஹவர்ஸ் படத்தை நமக்கு 1 மணி நேரத்தில் வந்து டோட்டலாக கதை சொல்லி ஃபுல்லாக முடிச்சிருவாங்க, அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்னை விட்டா நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு வானொலியை பற்றி நீங்கள் ஏதாவது பேசணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ பேசுவேன், ஏன்னா என்னோட லைஃப்ல வானொலி வந்து அவ்வளோ என் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஊட்டிஎஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. மேன்மேலும் வானொலி வந்து வளரணும், 90 வருடங்கள் இல்லை 900 வருடங்கள் இது போய்கிட்டே இருக்கணும், சேவைகள் தொடரணும், பொதுமக்களும் தொடர்ந்து வானொலியை கேட்டு பயன்பெறணும்.
1: வணக்கங்க, என் பேரு வசந்தி. இன்னைக்கு கூட வந்து அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேட்ட ஒரு விஷயங்களை அதனுடைய விருப்பம் வந்து எங்களுக்கு வந்து குறையாம இன்னமும் எங்க கையில மொபைல்ல அந்த ரேடியோ வந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க. அது மூலமா ரேடியோ வந்து எங்கள ஒரு விஷயமா வந்து ரேடியோ இருக்குதுன்னு சொல்ல முடியும். நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நான் விரும்பி கேட்ட நிகழ்ச்சிகள் இருக்குங்க. அதுல வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நேயர் விருப்பம் அந்த ஒரு ப்ரோக்ராமும், பூவையர் உலகம் சொல்லிட்டு இன்னொரு அந்த நிகழ்ச்சியும் வந்து நான் விரும்பி கேட்குவேன். இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லணும் அப்படின்னு பூவையர் பூங்கா, இன்னொன்னு வந்து ஹாய் ஸ்நேகிதி. இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே பெண்கள் வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு விதமான பிரச்சனைகளை வந்து அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க, அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்க எப்படி வந்து அதை சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது அதை கேட்கிற எங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப உத்வேகமா இருந்துச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து ராசி முதல் செங்கோட்டை வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம்ல வந்து வரலாற்று நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வருடங்களுக்கு முன்பாக என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல வந்து அந்த மாதிரி காரியங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம உட்கார்ந்து அது பொறுமையோட நம்மளுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கான ஒரு பொறுமையோ டைமோ இருக்காது. இப்படி வந்து நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்கும் போது, ஓ இவ்வளவு விஷயங்கள் இந்த வருடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு அதை கேட்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து எங்களுடைய பிள்ளைகள் அந்த ப்ரோக்ராம வந்து நீங்க கேட்கும் பொழுது நிறைய வரலாற்று நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் வந்து எதேச்சியா அந்த ப்ரோக்ராம வந்து எனக்கு கேட்க நேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூவா வந்து அந்த ப்ரோக்ராம வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு தகவல் அந்த

0: ப்ரோக்ராம் நான் வந்து விரும்பி கேட்பேங்க. அதுல வந்து என்னன்னா அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கதை தான், ஆனா அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த வானொலி அப்படின்றது வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தான் இன்ன வரைக்கும் மக்கள் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதுலயும் வந்து எனக்கு வந்து அது ரொம்பவே ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னமும் 90 வருஷம் மட்டும் இல்லங்க, பல 100 ஆண்டுகளை தாண்டி வானொலி வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வானொலிக்கு வாழ்த்துக்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மஞ்சுளா. எங்க ஊர் ஊட்டி சோலூர் என்ற கிராமம். ஆல்ரெடி 2021 எஃப்எம்ல பேசியிருக்கேன். திரும்ப எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எஃப்எம்ல நிறைய ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அதில் எனக்கு வந்து பிடிச்சது மகளிர் மட்டும் என்ற ப்ரோக்ராம். ஆக்சுவலாக ஏன் பிடிக்குதுன்னா அதில் நிறைய லேடிஸ் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. அவங்க அச்சீவ்மெண்ட்டு காரணமாக இருந்த அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அங்கே வந்த பாதைகள் பற்றி சொல்லும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு மாரத்தான் ரன்னேன். எனக்கும் என்னென்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது போகணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. அதுக்கான சப்போர்ட் கிடைக்கல. ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்கான பின்னாடி எனக்கு வந்து என்னுடைய ஹெல்த் ஃபிட்னஸ்க்காக நான் போனேன். அப்போ வந்து அங்கே ஒரு கோச் சொல்லி என்னை காம்படிஷனுக்கு கூட்டி போனாங்க. அதில் ஃபர்ஸ்ட் காம்படிஷன்லேயே ஐ காட் ஏ ப்ரைஸ். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. திரும்ப திரும்ப பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கான கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பலன் எனக்கு கிடைச்சது. மோர் தென் 89 மாரத்தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவங்கள அச்சீவ்மெண்ட் பற்றி பேசும்போது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கேன். இந்த எஃப்எம் வந்து என்னென்னா 90 இயர்ஸ் ஆகுது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதில் வந்து என்னையும் கூப்பிட்டதில் வந்து ஊட்டி எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
2: வீட்டின் விளக்காகவும் சமூகத்தின் வழிகாட்டியாகவும் சாதனையின் சிகரமாகவும் திகழும் பெண்களின் இதய துடிப்போடு இணைந்து வானொலியின் 90 ஆண்டுகால பயணத்தை நினைவு கூர்ந்த சிறப்பு நிகழ்ச்சி இது. காற்றலைகளில் மிதந்து வந்து காதுகளில் தேனாய் பாய்ந்து கவலைகளை மறக்கச் செய்து ஆறுதல் சொல்லும் வானொலி. வசந்த தூரலாய் நம் வீட்டில் வாசம் செய்யும் வர்ணஜாலமாய் இன்பச்சாரலாய் காற்றோடு கை குலுக்கி காதுகளில் கவிப்பாடும் காவிய வானொலி. வையம் மகிழ வாழட்டும் இன்னும் பல 100 ஆண்டுகள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம். ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.

ஆகாஷவாணி நேரம் 9 மணி. அரங்கிசை. ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சே. இன்றைய நிகழ்ச்சியில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனைகள் இடம்பெறும். முதலில் ராகவேந்திர குரு எனத் தொடங்கும் கீர்த்தனை.

அடுத்து சிந்த ஏகம், ராகம் மாயா மாளவ கௌளை, ராகம் மிஸ்ர ஜம்பை.

நேரம் 9:13 நொடி. ஆகாஷவாணி இன்றைய அரங்கிசையில் ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மூர்சி. இன்றைய நிகழ்ச்சியில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்து மரச்சிதி வேமோ, பூர்வி கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றது மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனைகள். அரங்கிசையில் இன்று ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்டும் டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடினார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கலிடைக்குறிச்சிய சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு

0: முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. நேர்கள் கேட்கலாம் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் சுஜாதா திரைப்படத்திலிருந்து கல்யாணி மேனன் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்.
0: கவிதை உலகம்.

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பொன்னகரம் திரைப்படத்திலிருந்து பி. ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்.
1: எண்ணெய் வித்து பயிர்ல பொட்டாஸ் பாக்டீரியா போடும் போது கண்டிப்பா பயிர் வந்து வாளிப்பாகவும் மணிகள் ரொம்ப திரட்சியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அடுத்தது வந்து சல்பர் சாலிபிளைசிங் பாக்டீரியா. சல்பர் தான் இந்த எண்ணெயோட அளவை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு.
0: எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்து சிதறல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடலுடன் முத்துச்சிதறல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: பதினோரு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு வுல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சியராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை

நேரம் 11:02. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ராஜா கையவச்சா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.
5: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா ஏன்?

0: ஹாய் கலை, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா. என்ன சாப்பிடுற?
0: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடு. பா என்னமா வெயில் அடிக்குது.
1: தண்ணி இருக்கட்டும். இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
0: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு. என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
1: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
0: அப்படியா? சூப்பர் கலை, கேக்கவே நல்லா இருக்கே.
1: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள், காய்கள், பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
0: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிகரம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 11:34 நிமிடம். ஆகாஷ்வாணி நேயர்கள் தேன் சிந்தும் நேரத்தில் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
2: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
1: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
2: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
3: கைச்சிலம்பு பாடல்கள்
2: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
1: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
0: தொடர்ந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல் படம் புது வசந்தம்.

0: கேட்கட்டும் டும்டும், திசையட்டும் கேட்கட்டும் டும்டும்.
1: மைடியர் மார்த்தாண்டன் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம்.
2: வானொலிக்கு 90
3: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கத்திலையும் எங்களை ஏற்றி விட்டுற ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கு என்னுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி வி வரதராஜன்.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலின் படம் தங்கத்தின் தங்கம்.

0: நடிகன் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
2: எண்ணெய் வித்து பயிர்ல பொட்டாஸ் பாக்டீரியா போடும் போது கண்டிப்பா பயிர் வந்து வாளிப்பாகவும் மணிகள் ரொம்ப திரட்சியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அடுத்தது வந்து சல்பர் சாலிபிளைசிங் பாக்டீரியா, சல்பர் தான் அந்த எண்ணெயோட அளவு அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு.
1: எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: பதினோரு மணி 55:35 நிறைவாக மௌனம் சம்மதம் திரைப்படத்தில் கே ஜே எஸ் தாஸ் சித்ரா பாடிய பாடல்.

0: ಕಾಯ್ಚಾದ ಪಾನಿನ.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:20 நோடி ஆகாஷ்வாணி.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
1: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பொது சேவை மையங்களில் தொலைத்தொடர்பு மூலம் சட்ட ஆலோசனை திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளரும் சமையல் கலை வல்லுநருமான சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம் 2 உடன் உரையாடுபவர் ராஜஸ்ரீ. 2:15 துறைகானம் கேட்கலாம். 2:40 ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் வி லீலாவதி அவர்கள். மாணவர் விஸ்வாஸ் சோனி. 2:55 வானிலை. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 350 பகுதி. 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து உழவர் உலகம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 11 பகுதி. எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு. திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச்சுடர், இரவு 9:30

இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பனிரெண்டு பத்துக்கு சங்கீத சாரல் என் சுபஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். எம் சுபஸ்ரீ அவர்களின் பாட்டு பனிரெண்டு பத்துக்கு சங்கீத சாரலில். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை பாடல்.

0: இதுவரை சங்கீத சாரலில் எம் சுபஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமல நிகழ்ச்சியில் ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில்முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லேன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும்

0: மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இரு நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் பான் வாங் கியாங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் யூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%லிருந்து 40% அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41 குரூப் பி பணியிடங்களுக்கு 44 குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45 வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிஐஎஸ்எஃப் துணைத் தலைவர், விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 1ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 4ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி

0: இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபூரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான் கிங் வியை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய் சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜுவான் தேசி யான் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். 20 தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 21 தேதியன்றும் 22 தேதியன்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று கேரளம், கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்கிழக்கு வடக்கு கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். கேரளம், கர்நாடகம், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 20 தேதியன்று தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் காற்று இதே வேகத்தில் வீசக்கூடும். 21 தேதியன்றும் 22 தேதியன்றும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. ஆந்திரப்பிரதேசத்தில் மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை நாளிரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.5 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் வெத்தகொல்லப்பள்ளம் வரை அலைகளின் வேகம் நாளிரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் பகுதிகளில் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். விசாகப்பட்டினம்

கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் எஸ் பிரேமா பாடியுள்ள பாடல். உடன் பாடலை பாடியவர் எஸ் ஜெயா, பாடலை இயற்றியவர் கு மருதமணி, இசை டி ஆர் பாப்பா.

0: மெலிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: பிரதம மந்திரி நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் கேட்கவிருப்பது பிரதம மந்திரி டெலிலா திட்டம். பின்தங்கிய சமூகங்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு சட்ட உதவி மற்றும் சேவைகளை வழங்கும் நோக்கில் நமது பாரத அரசாங்கத்தின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் ஆகியவை இணைந்து டெலிலா முன்முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலம் குடிமக்கள் இந்த சேவைகளை எந்த கட்டணமுமின்றி இணையதளத்தில் அணுகலாம். அரசாங்கத்தின் இந்த திட்டம் தொழில்நுட்பம் சார்ந்த தளமான டெலிலா போர்ட்டலில் குடிமக்கள் பொது சேவை மையங்களில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் வழக்கறிஞர்களிடமிருந்து சட்ட ஆலோசனையை பெறுவதற்கு வழிவகை புரியும். பொது சேவை மையங்கள் மூலம் நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத்து மட்டங்களில் சட்ட சேவைகள் வழங்கப்படும். அரசு சாரா நிறுவனங்கள், மருத்துவமனைகள், சட்டக்கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட சட்ட சேவை அதிகாரிகள், தன்னார்வ சேவை வழங்குபவர்கள் ஆகியோரின் பொது சேவை மையங்கள் மூலம் இணைக்கப்படலாம். இதுபோன்ற சேவைகளை வாங்குவதற்கு அல்லது பெறுவதற்கு சிரமப்படுபவர்களுக்கு நீதிக்கான அணுகலை மேம்படுத்தும் நோக்கில் இது செய்யப்படுகிறது. குடிமக்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முதன்மை பணியாளராக சட்டப்பூர்வ தன்னார்வ தொண்டர் இருப்பார். கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்களுக்கு சட்ட

0: விஷயங்களை புரிந்து கொள்ள உதவுவதற்கும் வழக்கறிஞர் ஆலோசனைகளை விரிவாக விளக்குவதற்கும் வழக்கறிஞரின் ஆலோசனையின்படி அடுத்த நடவடிக்கைகளில் உதவி வழங்குவதற்கும் அந்த சட்டப்பூர்வ தன்னார்வ தொண்டர் உதவிடுவார். பெண் சட்டத்துறை தன்னார்வலர்களுக்கு பொது சேவை மையங்கள் மூலம் சட்ட சேவைகளை வழங்குவதற்கான பயிற்சி வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் பெண்கள் தொழில் முனைவோர்களுக்கு தகுந்த உதவிகளை வழங்கி பெண்களுக்கான அதிகாரமளிப்பை ஊக்குவிக்க முடியும். வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் விண்ணப்பதாரர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஒவ்வொரு மாநில தலைநகரிலும் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தால் ஒரு வழக்கறிஞர் குழு வழங்கப்படும். ஒதுக்கப்பட்ட பிரிவினருக்கு வழங்கப்படும் சட்ட சேவைகளின் தரத்தை மதிப்பிடுவதற்கு வலுவான மதிப்பீடு மற்றும் கண்காணிப்பு அமைப்பு அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படும். இவை அனைத்தும் டெலிலா திட்டத்தின் முன்முயற்சிகளாகும். மேலும் டெலிலா முன்முயற்சியின் முக்கிய நோக்கம் மாநில சட்ட சேவை ஆணையங்கள் மற்றும் பொது சேவை மையங்கள் ஆகியவற்றில் நிலை கொண்டுள்ள வழக்கறிஞர்கள் குழுவினரால் வழங்கப்படும் சட்ட ஆலோசனைகளை திட்டமிடுதல் மற்றும் வீடியோ கான்ஃபரன்சிங் வசதிகள் மூலம் குடிமக்களை வழக்கறிஞர்களுடன் இணைப்பதாகும். இந்திய நீதித்துறையின் முன்னோடி திட்டங்களில் டெலிலா முக்கியமானதாகும். இதன் மூலம் சட்ட சேவை நாடு முழுவதும் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் சுலபமாக கிடைத்து வருகிறது. எளிய மக்கள் தங்களுக்கு தேவைப்படும் சட்ட உதவி சார்ந்த வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகளை வழக்கறிஞர்களிடமிருந்து நேரடியாக பெற முடிகிறது. தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தினால் வழக்கறிஞர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான அணுகலை எளிமையானதாக மாற்றும் இந்த திட்டம் குடிமக்களின் நலனில் அக்கறையோடு செயல்படும் திட்டமாகும். பிரதம மந்திரி நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் கேட்டது பிரதம மந்திரி டெலிலா திட்டம்.
1: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi has left for Norway after concluding his two-day visit to Sweden today. Mr. Modi, in a social media post, said his visit to Sweden was marked by several important outcomes that will add new momentum to bilateral relations. He said from elevating their bilateral ties to a strategic partnership, launching the Joint Innovation Partnership 2.0 and the India-Sweden Technology and Artificial Intelligence Corridor to setting an ambitious goal of doubling bilateral trade in the next 5 years, the discussions were highly productive. He thanked the people of Sweden, the government of Sweden and Prime Minister Ulf Kristersson for the warmth and friendship. Our correspondent covering the Prime Minister's visit to Sweden reports that elevation of bilateral ties to the level of a strategic partnership is guided by the India-Sweden Joint Action Plan 2026-2030. The comprehensive roadmap aims to double bilateral economic exchange within the next 5 years and deepen cooperation under the Make in India and Made with Sweden initiatives, particularly in areas such as green hydrogen, semiconductors and advanced manufacturing. A defining moment of the visit was the conferment of the Royal Order of the Polar Star upon the Prime Minister, Sweden's highest honour for foreign heads of government, symbolising the deepening civilizational and democratic bonds between the two nations. Defence Minister Rajnath Singh departed on a two-nation visit to Vietnam and South Korea today. In a social media post, he said the visit will further expand the scope of the country's engagement with both nations. He added that the visit will focus on deepening strategic military cooperation, strengthening defence industrial partnerships, and boosting maritime collaboration in the Indo-Pacific region. During his visit to Vietnam, Rajnath Singh will hold bilateral talks with Minister of National Defence of Vietnam, General Phan Van Giang. Mr. Singh's visit also coincides with the 136th birth anniversary of former President of Vietnam Ho Chi Minh on the 19th of May. Union Home Minister Amit Shah today flagged off 400 next-gen Dial 112 vehicles in Raipur. Chief Minister Vishnu Deo Sai, State Assembly Speaker Raman Singh and Deputy Chief Minister Vijay Sharma were also present on the occasion. So far, the Dial 112 service was available in only 16 districts of Chhattisgarh. The state government has now expanded the service to all 33 districts. In Keralam, the new UDF ministry headed by senior Congress leader V.D. Satheesan was sworn in today at Thiruvananthapuram.

0: Governor Rajendra Vishwanath Arlekar administered the oath to the new ministers.
1: Yana Vadacheri Damodara Menon Sadeeshan enna njan niyamam vali sthapithamaya Bharatathinte bharanaghadanayodu nirvyajamaya vishwasthathayum.
0: Former opposition leader and former KPCC President Ramesh Chennithala, present KPCC President Sunny Joseph, former KPCC President K. Muralidharan and IUML leader P. K. Kunyalikutty are among the senior leaders in the new ministry. Prime Minister Narendra Modi has congratulated V.D. Satheeshan on taking oaths as the Chief Minister of Kerala. In a social media post, Mr. Modi said the central government will assure all possible support for the newly formed Keralam government in fulfilling the aspirations of the people. A vessel carrying 20,000 metric tons of liquefied petroleum gas, LPG, has arrived at Deen Dayal Port Authority in Kandla in Gujarat after crossing the Strait of Hormuz amid the West Asia crisis. The Marshall Islands flagged MV Simi started its journey from Qatar and docked at the port in Kandla on Saturday. Since early March, 13 India-flagged vessels comprising 12 LPG tankers and one crude oil tanker have crossed the Strait of Hormuz. In a landmark decision, the Shubhendu Adhikari-led BJP government in West Bengal has raised the upper age limit for entry into state government jobs. The upper age limit for recruitment to Group A posts has now been set at 41 years. For Group B posts, the limit has been raised to 44 years. And for Group C and Group D posts, the maximum age is now 45 years. The government clarified that where higher age limits are already in place, the existing rules will continue. And with that, we end this news bulletin.
2: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் சீதா ராமநாதன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுகிறார் ராஜஸ்ரீ.
3: மேம், நீங்க மூணு புக் எழுதியிருக்கீங்க இல்லையா? சோ முதல் புத்தகம் வந்து நல் வாழ்விற்கு வழிகாட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு புக் வந்து கல்யாண பரிசு சொல்லிட்டு ஒரு
4: இந்த குக்கரி ஐட்டமோட அந்த கல்யாண பரிசு என்ன பண்ணேன் நான் சொல்றேன். நானு இப்ப அந்த காலம் முடிஞ்சிருச்சு, அப்பெல்லாம் லேடிஸ் வந்து வீட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கு சமையல் தான். ஆனா இப்ப வந்து ஆணுக்கு நிகரா பெண்ணும் வேலைக்கு போறாங்க. சோ ஆணுக்கும் கடமை இருக்கு, அவங்க வந்து ஒய்ஃபுக்கு வந்து சமையல்ல ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி ஆபீஸ்ல இருந்து உடனே டிவியை பார்த்துட்டு கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது, அவங்களுக்கும் கடமை இருக்கு.
3: உங்களோட இந்த கல்யாண பரிசு புத்தகத்தை பார்க்கும்போது என்ன ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, இது நிஜமாவே உள்ள வந்துட்டு சமையல் குறிப்பு மட்டும்தான் இருக்கா, இல்ல ஃபேமிலி பத்தின மொத்த விஷயங்களும் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது மேம். ஏன்னா இது நேர்களுக்கு என்னால காட்ட முடியல, பட் ஆனா நான் சொல்றதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்துல முதல் அட்டையில வந்து கல்யாண பரிசு அப்படின்னு போட்டு ஒரு தோசை, ரெண்டு வடை, அப்புறம் கல்யாணம், குழந்தை, ஒரு விளக்கேத்துற மாதிரி, அப்புறம் மெட்டி போட்டு விடுற மாதிரி, இப்படி ஃபுல்லா இருக்கிறதுனால இது வந்து நிஜமாவே வெறும் உள்ள சமையல் குறிப்பு மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஆனா நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், அதாவது குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது கூடவே சொல்லியிருந்தீங்க. சமையல் அப்படிங்கிறது பெண்களுக்கானது மட்டும் இல்லை, எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறது ஃபேமிலி அப்படிங்கறத நீங்க எவ்வளோ இன்வால்வ் பண்ணி நீங்க ஒரு புக்கை எழுதியிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இந்த ஃபர்ஸ்ட் அட்டையை நீங்க போட்டிருப்பீங்க அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது மேம். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, உங்களோட எண்ணம் வந்து எந்த அளவுக்கு எல்லார விட வேறுபட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது.
4: ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்பா, மறுபடியும் சொல்றேன், எனக்கு ரொம்பவே புகழ்ந்துடாதீங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்னோட பாரத நாடை ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் விட நான் தமிழ்நாட்டை விட வெளி மண்ணில் தான் வச்சிருக்கேன். அப்போ கூட என்னோட மண் வந்து தமிழ் மண் தான் என்னோட மண். ஸோ என்னோட தமிழ்நாட்டுக்காக ஏதோ ஒன்று என்னோட எண்ணங்கள் வந்து நிறைய தமிழ் மக்களை போய் சேரணும்ட்டு அந்த ஐடியால் தான் நான் இந்த புக்கெல்லாம் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் பேர் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் படிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன், எவ்வளோ படிச்சிருந்தாலும் பெண்ணாலும் ஆனாலும் நம்ம பாரத தேசத்தோட பெருமையே வந்து குடும்பம். நான் வந்து நிறைய வெளிநாட்டுக்கு போயிருக்கேன், அந்த நாட்டுக்கெல்லாம் போய் பார்த்துப்பா நான் என்ன வித்தியாசத்தை நான் பார்த்தேனாக்க, நம்மளை வந்து குடும்பத்துக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கு அவங்களுக்கு மேரேஜ்லேருந்து வெளியில் போகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஈஸியாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து தப்புங்கிறது ரெண்டு பேர் மேலேயும் இருக்கலாம், ஆண் மேலேயும் இருக்கலாம், பெண் மேலேயும் இருக்கலாம். அப்புறம் இந்த குழந்தையும் பெற்றுட்டாட்டு அந்த மாதிரி வந்து பிரிஞ்சு போகிறதுங்கிறது அந்த குழந்தை வந்து

0: அது கேட்டு இந்த உலகத்துக்கு வரல. ரொம்ப குணந்து இருக்கும் அந்த குழந்தைய. கணவனோ மனைவி அவங்களோட ஈகோவால அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியை சிதைச்சுக்கிறது பதில அந்த குழந்தையோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம இந்திய மண்ணு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. இப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெண்கள்லாம் ரொம்ப படிச்சு ஆணுக்கு நிகராக அவங்களும் வராங்க. பாரதியார் சொன்னப்பல எட்டு திக்கும் அவங்க போறாங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் தேவப்பண்ணி ரெண்டு பேருக்குமே சொல்றேன் நான், ஆணுக்கும் இல்லை பெண்ணும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கன்னா யோசிச்சு கல்யாணம் பண்ணிக்கங்க. அந்த காலம் மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் இல்லை. நீங்க நல்லா மீட் பண்றீங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கங்க, உங்களோட வீக் பாயிண்ட்ஸை ஒழிக்காதீங்க, ஓப்பனா பேசுங்க. அப்புறம் எதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், எதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுன்னு பாருங்க. ஆனா எல்லாம் சரியாயிடும், கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும் நினைக்கவே நினைக்காதீங்க. சரியாவே ஆகாது, இன்னும் நிறையா தான் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளமா லைஃப் இருக்குறப்ப கண்டிப்பா குழந்தை பெற்றுக்காதீங்க, கண்டிப்பா குழந்தை பெற்றுக்காதீங்க. இந்த குழந்தை வந்து இந்த உலகத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா அது அப்பா அம்மாவோட பெருப்பு. நான் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பார்த்தப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா இப்ப நம்ம நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி கலாச்சாரம் போறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு, தினமும் பேப்பர்ல பாக்குறேன், யாரோ யாரோடைய போறாங்க, யாரோ கணவனை வெட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஏற்படையதே கிடையாது. ஏற்படையதுங்கிறத விட உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை நீங்க தொலைக்கிறீங்க, அதை வந்து நீங்க கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். இது ஒன்னே ஒண்ணு என்னோட தமிழ் சமுதாயத்திற்கு என்னோட வேண்டும். உங்கள் அனைவரையுமே நான் என் குழந்தைகளாகவும் பேரன் பேத்திங்களாகவும் நினைக்கிறேன். தயவு பண்ணி நீங்க பண்ணணும் என்னோட வேண்டுகோள்.
1: கண்டிப்பாக நேரில் வந்து இந்த அட்வைஸை எடுத்துப்பாங்க மேம். ஸோ என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா மேம், என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு நீங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க, அந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்க.
0: அதே மாதிரி தான் அந்த என் பொண்ணெல்லாம் சொல்லுவாங்க, அம்மா நீ டீச்சராக இருந்தும் டீச்சர் புத்தியை காமிக்கிற ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கேன்ட்டு. நான் சொல்லுவேன், நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அதெல்லாம் திருந்தவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான். இந்த காலை கேட்டு அந்த காலை விட்டுறீங்களேன்ட்டு. இனி இனிய தமிழ் மக்களையும் நிறையா அது பற்றி தான் இருக்கு. நான் அதில் சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டு ஹியூமன் பீங்ஸ், ஈவன் நம்ம குழந்தைங்களோடய நம்மளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஆனால் என்ன முக்கியம்னாக்கா, இப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், சண்டையாக நம்ம ஆரம்பிச்சிடணும். ஆனால் அது வந்து முடிக்கிறது வந்து ரெண்டு மூணு நாள் அப்படியே இழுத்துட்டே போய் ஒரு வீட்லேயே ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரே இருக்க மாட்டேங்குது. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு சொன்னாக்கா, அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னாக்கா, யார் வேணால் சண்டை ஆரம்பிக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும். சண்டை ஆரம்பிக்கிறப்போ ஒரு லெவலுக்கு மேலே ஆர்குமெண்ட் சீரியஸாக போகிறச்சல சண்டையை முடிக்கிறது வந்து வேணாம், அப்போ போகிறோம் இதோட நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிடணும். ரொம்ப டூ மச்சா போறது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்க போறோம், எதுக்கு இப்படி அடிச்சுக்கணும்ட்டு யாரான ஒருத்தர் வந்து சொல்லி அந்த சண்டையை நிறுத்தணும். அட் த சேம் டைம் நான் இன்னொரு சஜஷனும் கொடுக்குறேன். ஒரு தடவை ஒய்ஃப் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சண்டையை நிறுத்துறோம். எவ்ரி டைம் ஒய்ஃபே லூசரா இருந்தா அவங்க வேண்டாம் சண்டையை நிறுத்துங்கன்னு சொல்லக்கூடாது. ஈக்குவலா ஜென்ட்டும் யோசிக்கணும். என் ஒய்ஃப் சொன்னால எனக்காக தானே சொன்னா, அந்த மாதிரி என்னோட இருக்கணுங்கிறதுனால. ஸோ அடுத்த தடவை பை சான்ஸ் ஏதாவது சண்டை வந்ததுனாக்கா ஹஸ்பண்ட் சொல்லணும், வேண்டாப்பா எனக்கு தெரியும் நீ என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு, நம்ம இப்படிலாம் ஆர்கியூ பண்ண வேண்டாம், கம் ஆன் லெட் அஸ் கோ அவுட்,
1: விட்டு கொடுத்து போகணும்,
0: விட்டு கொடுத்து போகணும். தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். படிப்பு வந்து பணம் சம்பாதிக்க உதவுற மாதிரி வாழ்க்கையை நல்ல வழியில கொண்டு போறதுக்கும் உதவணும்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நான் இனிய தமிழ் மக்களேங்கிற புக் எழுதினேன்.
1: ஓகே மேம்.

0: சொல்லும்போது எனக்கு என்ன ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது அப்படின்னா, ஃபேமிலி அப்படின்னு நிறைய பேசும்போது ஒரு உறவில் சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆணுக்கோ பெண்ணுக்கோ? ஏன்னா சீக்கிரமாக வந்துட்டு அவங்க உறவுலேருந்து பிரிஞ்சு வந்துடுறாங்க, வேறு மாதிரி முடிவெடுத்துடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ இந்த காலகட்டத்தில் சகிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: நான் உங்களுக்கு சொல்லணுன்னாக்க, நான் ஒரு பெரிய குடும்பத்தில் இப்போ முதலே சொன்னேன்ல, 8 குழந்தைங்க, அது தோற்று வீட்டில் யாரானும் குறைஞ்சது 12 பேர் வீட்டில் இருப்போம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து அப்போல்லாம் அப்பா அம்மா சினிமா போய் வெளியில் போய் வீடு தான், அம்மாவுக்கு வீடு தான் உலகம், அப்பா ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றாரு, வீட்டில் இருப்பார், ஏதோ வாக்கிங் போவார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற டைமே ரொம்ப குவாலிட்டேட்டிவ் டைமாக இருக்கும், அவங்க குவான்டிடேட்டிவாக இருக்காது. ஸோ அந்த மீட் பண்ணிக்கிற டயத்தில் வந்து அவங்க அனாவசியமாக ஒரு அந்த மாதிரி சண்டை சச்சரவுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு வீட்டு வேலையெல்லாம் சொல்லி ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அதனால் அப்புறமா வந்து அவங்களுக்கு ஒல்லி திங்கிஸ் பசங்கள் வளர்க்கணும், பெரியவங்களாக்கணும், படிக்க வைக்கணும், அந்த மாதிரி தான் ஒன்று இருக்கு. மொழியே இப்போ இந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சு, ஒரு வாழ்க்கை வசதி ரொம்பவே பெருகிருக்கு. அப்புறம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு, இப்போ லேடிஸும் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு படித்த உடனே அவங்களுக்கு தோணுது, நானும் தானே அவங்கள மாதிரி படிச்சிருக்கேன், எதுக்கு அடங்கி போகணும். அவங்க வந்து அந்த கல்யாணங்கிறது ஒரு ஒரு புனிதத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வருதுன்ட்டு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன், என்ன நம்ம முதல்லே சொன்னப்பில் கல்யாணத்தில் வந்து ரொம்ப படோடாபாலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னோடய கிராண்ட் டாட்டருக்கு 25 வயசாக இருந்தது. நான் அவகிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து 1,00,000 ரூபாயெலாம் செலவழித்து கல்யாணம் பண்ணவே பண்ணாத, சிம்பிள் மேரேஜ் பண்ணு, 5 வருஷம் எப்படி அவங்க இருக்காங்கன்னு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கட்டும், இந்த குழந்தையோட பர்த்டேயை மேரேஜ் மாதிரி செலிப்ரேட் பண்ணு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மட்டும் இந்த மாதிரி படோடமாக பண்ணிட்டு கடைசியில் நிறைய மேரேஜ் எல்லாம் இப்போ ரொம்ப ஃபெயில் ஆகுது. எனக்கு வந்து அது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இதில் வந்து குறை யாரை சொல்கிறதுனே தெரியல, இவங்ககிட்டேயும் இருக்குது அவங்ககிட்டேயும் இருக்குது. இந்த மாகவிப்பா

0: அருளியார்ப்பாடினார், எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவன்ட்டு. அதே இன்பம் வைத்த கடவுளே இந்த உலகத்தை படைச்சிட்டு அதே அளவு துன்பத்தையும் வச்சிருக்காரு. இங்க நேச்சுரலா பாத்தீங்கன்னாக்க நிறைய கலாமிட்டிஸ் இருக்கு, எர்த் குவேக் இருக்கு, சுனாமி, அப்புறம் வெள்ளம், அப்புறம் ஹீட் வேவ், கோல்டு வேவ்னு அப்படியே மனுஷங்க செத்து போயிட்டே இருக்காங்க, வாழ்க்கையில அவசப்படுறாங்க. அது நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்குன்னா அதே மாதிரி என்ன பண்றாரு, மனுஷங்களை படைச்சிட்டு இந்த ஈகோ அகங்காரம்னு ஒண்ணு, படித்தவங்க படிக்காதவங்க ஏழைங்க எல்லாருக்கும் அந்த ஈகோ இருக்கு. அந்த ஈகோங்கிறது என்ன செய்யறதுனாக்கா வாழ்க்கையே அழிச்சிடுது. அது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த நாய்வாலை நிமித்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒருத்தர் பிளேம் பண்ணிக்கிறாங்களே ஒழிய அவங்க பண்ணுற தப்பை உணர்ந்துக்கவே மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இத்தனைக்கு கடவுள் தான் காரணம், மனுஷங்க அவர் தானே படிச்சிருக்காரு, அவரோட குழந்தைகள் தானே நாமெல்லாம், ஏன் இந்த மாதிரி ஒரு ஈகோவை கொடுத்தாரு? எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. நான் வந்து பெருமைக்காக சொல்ல, நான் வந்து நம்ம கீதையில் படிச்சிருக்கேன், லீவ் யுவர் ஈகோ, ஐ வில் எலிவேட் யூ டு மை பிளேஸ், This is my promise. ஆனா இது மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன். I will elevate you to my place. எல்லாருக்குமே அதே தான் சொல்ல, This is my promise-னு சொல்ல. அதே மாதிரி நீங்களே பாருங்க, லீவ் யுவர் ஈகோ, டெஃபினெட்லி வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நான் வந்து இத்தனை காலமும் முயற்சி பண்ணுறதுக்கு, என்னோட மக்கள்னா என் குழந்தைகள் இல்லை, என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கும், அதுக்காகவே தான் நான் வந்து பிளாக்ஸ் எழுதுனேன், எல்லாம் எழுதுறேன். ஸோ என்னோட மெசேஜ் நல்ல விதமாக போய் சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட.
1: கண்டிப்பா மேம், நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது நான் வந்து அந்த புத்தகத்துல நான் எதையுமே ஃபாலோ பண்ணல, ஆனா இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்றேன், லீவ் யுவர் ஈகோ அப்படிங்கறது, அதை நீங்க 100% ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத வந்து என்னாலே சொல்ல முடியும், கேட்கிற நேயர்களும் கண்டிப்பா அதை தான் மேம் நினைச்சிருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க, தனக்கு தெரியல நம்ம நினைச்சிருவானோ, தெரியல நம்ம நினைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை யாருனாலும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரே விஷயம் எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும்
0: இருப்பாங்க. உங்க பேசுறது ஒண்ணு, நடந்துக்கிறது வேறையா இருக்கு,
1: பேச்சு ஒரு மாதிரி இருக்கு,
0: செயல் ஒரு மாதிரி இருக்கு. நான் அப்படியே வியந்திருக்கேன், ஐயோ அவரா இவர்னு நான் நினைச்சுப்பேன். நான் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பர்சனலா மீட் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும். நான் ரொம்ப அவர் பேசுறத கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி நான் போய் இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு போனாக்க, நான் திரும்ப வரப்போ ரொம்ப பெரிய ஏமாற்றத்தோட வந்திருக்கேன், இவரா இப்படி பேசினாரு. ஸோ அது வந்து ஏட்டு சொருக்காய் கறிக்கு உதவாதுங்கிறப்பல நம்ம என்ன பேசுறோமோ முக்கியமா சொல்றேன், அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம். வி ஷுட் வாக் த டாக். நான் என் பேர் சீதா, சீதாங்கிற பேருக்கு நான் அப்படியே நியாயம் சேர்ப்பேன். அது வந்து எனக்கு என்னோட பேருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எனக்கு ரொம்ப முக்கியம் அது. இதை கேட்கறவங்க கொஞ்சமானும், ஆமா இவங்க சொல்றது கரெக்ட், என்னோட இந்த ஈகோவால் தான் என்னோட வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்கு, நானும் சந்தோஷத்தை இழக்கிறேன், என் குடும்பமும் சந்தோஷத்தை இழக்கிறது, என் குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இல்லாமல் போயிடுது, அவங்களுக்கும் மகிழ்ச்சி இல்லை, இன்னொன்று நான் வேண்டிக்கிற தயவு பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கெட்ட வழியில் செலவு பண்ணாதீங்க, உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க. சந்தோஷங்கிறது நம்ம தான் கொண்டு வரணும், அதை இன்னொருத்தர் வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியாது. நான் பார்த்துருக்கேன் ரொம்ப பணம் கம்மியாக சம்பாதிக்கிறவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க வாழ்க்கையில், ஆனாக்கா ரொம்ப படித்தவங்க ரொம்ப பணம் இருக்கும், நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா பெரிய ஃபேமிலி, பிஸ்னஸ் ஃபேமிலியோட டாக்டர் இல்லை வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து வீட்டில் ஃபேனில் ஹேங் ஆகி அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னு கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, எவ்வளோ பெரிய பணக்காரங்க, எவ்வளோ பெரிய குடும்பம் அப்படின்ட்டு. ஸோ அந்த சந்தோஷங்கிறது பணத்தாலேயோ இதாலேயோ வரதில்லை, நம்ம தான் வந்து நம்மளோட மாற்றிட்டு நம்மளும் சந்தோஷம் இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்தேன். வாழ்க்கைங்கிறது கடவுள் கொடுத்த அரிது, அரிது மானியராய் பிறப்பது அரிதுன்னு சொல்லியிருக்காரு அவை பேர் மாட்டியார். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு நாயோ ஒரு மிருகமோ நம்மள மாதிரி பேச முடியுமா, நம்மள மாதிரி சிரிக்க முடியுமா, நம்மள மாதிரி வாழ்க்கையை பகிர்ந்திருக்க முடியுமா? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அரிய மனித வாழ்க்கைங்கிறது கிடைக்கவே கிடைக்காத ஒன்று. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஈகோவாலேயோ ஒரு கெட்ட பழக்கத்தாலேயோ சுயநலத்தாலேயோ கெடுத்துக்கிறதுங்கிறது எந்த விதத்திலையுமே சரியில்லை என்ன பொறுத்தவரை.
1: ரொம்ப அழகா சொன்னேன். என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நான் உங்களை பத்தி படிக்கும் போது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த புத்தகம் எழுதுறது எல்லாமே இப்ப நீங்க பிளாக் பண்ற, நான் வந்து இப்போ ஆன்லைன்லயே எல்லாரும் ஸ்டோரிஸ் படிக்கிறாங்க அப்படின்றதுனால நான் அங்கேயே ஸ்டோரிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத என்னோட கரண்டா ஒரு ஆம்பிஷன், நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க ப்ரொஃபைல பார்த்தேன், அந்த விஷயத்த பத்தி சொல்லுங்க.
0: ஆக்சுவலி நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பீப்புள்

0: டச்சு வச்சுக்கணும், எல்லாம் பண்ணணும்னு பார்க்குறேன். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஹஸ்பண்ட் தவறிட்டாரு. 10 வருஷம் நான் தனியாக பெங்களூர்ல என் பொண்ணு பக்கத்தில் இருந்தால் இருந்தேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக அப்படியே பார்த்தேன்னா என் டாட்டரை வச்சுக்கலாம், அப்படியே என் டாட்டர் மாதிரியே நினச்சி பேசுவேன். ஸோ அவங்க கூட அப்படியே ஆண்டி என்ன வேணால் என்னால் பேச முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நான் பெங்களூர்ல இருந்தப்போ. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு 75 வயசாயிடுச்சு, எனக்கு ஒரு சன்னு ஒரு பிரிகேடியராக இருக்கார். அவர் வந்து ஸ்ரீநகர் அம்பாலா அங்கெல்லாம் போஸ்டிங் இருந்தப்போ நான் அந்த கிளைமேட் கண்டிஷன் எப்போ நல்லா இருக்கோ அப்போ மட்டும் அவரோட இருந்துட்டு மீதி நாள் வந்து பெங்களூர்ல தான் இருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, நிறையா ஃப்ராக்சர் அதெல்லாம் போய் உடம்புலாம் சரினால என்னோட சன் வந்து சொல்றாரு, இனிமேல் நீ தனியாலாம் இருக்கக்கூடாதுமா, இப்போதைக்கு எனக்கு ஜபல்பூர் தான், அது வந்து எல்லா போஸ்டிங் வந்து அங்கே தான் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸில் நீ இங்கே இரு, அப்புறமா போஸ்டிங் ஆச்சுனாக்கா என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம், இனிமேல் நீ என்னோட தான் இருக்கணும்ன்ட்டு என் சன் சொல்லிட்டாரு. நான் என்னால் இப்போதைக்கு ஜபல்பூரில் இருக்கேன். இப்போ சென்னை வந்தேன், வந்ததில் எனக்கு ஏஆர்லேருந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிது. எனக்கு அட்லீஸ்ட் என்னால் அந்த ஜபல்பூரில் இருந்துட்டு இன்னும் என்னன்னாக்க, இந்த ஆர்மியில் வந்து ரொம்ப ப்ரோட்டோகால்லாம் நிறையா உண்டு, நம்ம அந்த மாதிரி வந்து ஓப்பனாக எல்லாரோடையும் பேசிட முடியாது. அதுவும் என் சன் பிரிகேடியராக இருப்போம், என்னை வந்து ஒரு ராஜ்மாதா மாதிரி ஒரு சேர் போட்டு உட்காந்து வச்சுருவாங்க. என்ன எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நான் அப்படியே மியூட் ஸ்பெக்டாக்டராக இருக்கணும், அனாவசியமாக பேசவே முடியாது எனக்கு ரொம்பவே. அப்புறம் என் சன்னே என்னை பார்த்துட்டு, அம்மா உனக்கு ரொம்ப போர் அடிக்காது வா, நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இருந்தப்போ எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சி என்னால் பீப்புளை நேரில் சந்திக்க முடியாது, என்னோட மெசேஜை நிறையா பேருக்கு போய் சேரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சின்னா ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் பீப்புள் அண்டு இந்த மாதிரி என்னை ஃபீட்பேக் பண்ணும். ஸோ நான் சொல்கிறது போர் அடிக்கக்கூடாது, எல்லாருக்கும் பயனுள்ளவர் தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். எல்லாரையுமே சின்ன பசங்கள்லாம் என்னோடய கிராண்ட் சில்ட்ரன் நான் நினைக்கிறேன், ஒரு 40 வயசானவங்கள்லாம் என்னோடய டாக்டராக நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வாழ்க்கை வாழ்வதற்கேங்கிற புரிஞ்சுக்கோங்க, அழுவதற்கல்ல, வாழ்க்கை வாழ்வதற்கு.
1: அருமையாக சொன்னீங்க மேம்.

0: இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசணும்ல மேம், நீங்கள் வந்து சொன்னீங்க நான் வந்து என்னோட பையன் எங்கே ஒர்க் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஒரு ஊர்லேயும் நான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் மகாராஷ்டிரா, ஆனால் நீங்கள் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் நீங்கள் இருந்திருக்கீங்கல்ல, அதோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அங்கே லாங்குவேஜ், அங்கே இருக்க உணவு, அப்புறம் நீங்கள் அவங்கள எல்லாத்தையும் சமாளிக்கிற விதம், அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க?
1: என்ன கற்றுக்கிட்டேன்னாக்கா, லாங்குவேஜ் வந்து எனக்கு என்னாச்சுன்னா, நான் மகாராஷ்டிரில இருந்தேன் இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் படிக்கிறப்போ நான் வந்து 1965 நான் வந்து SSLC பாஸ் பண்ணேன். அப்போல்லாம் வந்து ஹிந்தி வந்து தேர்ட் லாங்குவேஜ் ஆகுது, 35 மார்க் வாங்கி நான் பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஓரளவு எனக்கு ஹிந்தி வந்து எழுத படிக்க தெரியும், ஆனால் பேச தெரியாது. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து மகாராஷ்டிரா போனதுனால அது வந்து காஸ்மோபாலிட்டன் காலனி. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஹிந்தி அப்படியே எந்த லாங்குவேஜையும் நம்ம கற்றுக்கணுன்னாக்கா ரொம்ப கஷ்டமே இல்லை. நம்ம எந்த அந்த பேசுகிற இடத்துக்கு போய் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் தன்னால் வந்துடும். நான் வந்து பார்த்துருக்கேன், பையன் வந்து வெலிங்டனில் போஸ்டிங் இந்த ஸ்டாஃப் காலேஜ், அப்போ வந்து அங்கே சர்வன்ட் பைடெல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க. நான் கேட்பேன் எப்படி அவங்க பேசுறாங்கிறது. இந்த வெலிங்டன்லேருந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணப்போ அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா சர்வெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து இங்கிலீஷ் கற்றுட்டு இருப்பாங்க. அந்த அம்மா இங்கிலீஷ் பேசுறத பார்த்து இந்த பசங்களும் ஸ்கூலுக்கு போகலாம். அதனால ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா நம்ம அந்த இடத்துல போனாக்க நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் தன்னால் வந்துடும். அதே மாதிரி ஹிந்தியும் நான் வந்து ரொம்ப ஒரு வேளை ப்ரொனன்சியேஷன் வேணும்னா அவங்கள மாதிரி பேச முடியாது. நான் சொல்லுவேன் நீ அதெல்லாம் கவலைப்படாத, நான் பேசுறது புரிஞ்சால் போதும்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஹிந்தியும் வந்து நான் வந்து நல்லாவே பேச கற்றுன்ட்டேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்து நிறைய இடத்துக்கு போக முடிஞ்சுது. டீச்சராக வந்து தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்காக வீடு வீடாக போவேன். அப்போ போனப்போ நான் என்ன பார்த்துருக்கேன்னாக்கா, இப்போல்லாம் வந்து ஒரு ஸ்கூட்டர் வீட்டில் இருந்தால் ரொம்ப அதிசயம். இப்போ வந்து ஒரு வீட்டில் 3 கார் இருக்கு. அவ்வளோ வாழ்க்கை வசதி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் போய் பார்க்குறப்ப என்ன பார்க்குறேன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் சாமான்லாம் அப்படி கொட்டி கிடக்கு. அந்த சாமானை இன்னும் எனக்கு என்ன வருத்தம்னா, நிறையா பேர் நல்லாவே வீடு மெயின்டைனே பண்ணல. நிறையா பேர் வாழ்க்கையில் வந்து இந்த ஓரளவு நம்மளுக்கு வசதியாக வாழறதுக்கு பொருட்கள் தேவை தான். அதேமாதிரி என் பையனால் வந்து நான் வந்து ஃபுல் இந்தியா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயும் இருந்திருக்கேன். நம்ம பார்க்குறதுக்கு வந்து நம்ம நாட்டில் ஜபல்பூர்லேயே சொல்கிறேன் பாருங்கள், இந்த மார்பிள் ராக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஐயோ அதை பார்த்தா நான் நினச்சிப்பேன், ஐயோ இப்படியெல்லாம் கடவுள் பண்ணியிருக்காரேன்ட்டு. ஒண்டர்ஃபுல் பிளேசஸ் இருக்குது இந்தியாவில், ஒண்டர்ஃபுல் பிளேஸ் இருக்குது. உங்கள் இருக்க பட்ஜெட்டை தந்து அழகாக ஃபேமிலியோடு போங்க, இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வாங்கிக்கோங்க. லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கு பொருள் சேர்க்கறத விட நிறையா இருக்குது, நிறையா விஷயம் இருக்குது. அப்படியே நான் பார்த்து மலைச்சு போயிட்டேன் அந்த அந்த மார்பிள் ராக்கை பார்த்து. ஜபல்பூரில் ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் எங்கே வேணால் போங்க, ஸ்ரீநகர் போங்க, குஜராத் போங்க. குஜராத்தில் போனால் இன்னும் இந்த வெல்லு வந்து ஸ்டெப் வெல்லு.

இருக்கு. அந்த காலத்துல இருந்து ஒண்ணுமே படிக்காதவங்க, இன்ஜினியரிங் படிக்காதவங்க, ஆர்கிடெக்ட், எப்படி ராணிக்கு வாவன்னு ஒண்ணு இருக்கு, அதான இந்த ராணி எல்லாம் குளிக்கிற இடம், ஐயோ அதெல்லாம் பார்த்து நான் அப்படியே அதிசயப்பட்டிருக்கேன். என்ன பிளேஸ், குஜராத் போங்க, எங்க வேணா போங்க, நீங்க இந்தியால ராஜஸ்தான் போங்க, இதெல்லாம் பார்த்து வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணலாம். அனாவசியமா பொருளை சேர்த்து இன்னைக்கு லைஃப்ங்கிறது நிச்சயமே கிடையாது இல்லையா. லேடி இருந்தாங்க, ஒரு ரிச் லேடி, அவங்க வந்து ரொம்ப மணி மைண்டடு, ஒரு புடவையா ஒரு 300 புடவை வச்சிருப்பாங்க, ஜுவல்ஸா அவ்வளவு இருக்கும், வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு யோசிப்பாங்க. கடைசியில அந்த லேடி வந்து கேன்சர் வந்து சடனா செத்து போயிட்டாங்க. அவங்க சன் வந்து யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாரு, அவர் சொல்லாரு இதெல்லாம் எனக்கு வேணவே வேணான்ட்டு கட்டி கட்டி பாதுகாத்தாங்க. அவங்க அந்த புடவையெல்லாம் யாரோ தூக்கிட்டு போனாங்க. அந்த பையனுக்கு அந்த நகையெல்லாம் என்ன பண்றேன்னே தெரியல, இந்தியாலே லாக்கர்ல வச்சிருக்காரு. அது மாதிரி ஓரளவு பொருள் வேணும் தான், ஓரளவு நம்மளுக்கு வசதி வேணும் தான், கார் வச்சுக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் தேவைக்கு மீறி சேர்த்து அதை விட குடும்பத்தோட எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். இன்னொன்னு சொல்றேன், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் போறப்ப

0: இல்லையா, லேடி இருந்தாங்க, ஒரு ரிச் லேடி. அவங்க வந்து ரொம்ப மணி மைண்டட், ஒரு புடவையாக ஒரு 300 புடவை வச்சுருப்பாங்க, ஜுவல்ஸாக அவ்வளவு இருக்கும். வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. கடைசியில் அந்த லேடி வந்து கேன்சர் வந்து சடனாக செத்து போயிட்டாங்க. அவங்க சன் வந்து யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாரு. அவர் சொல்லார், இதெல்லாம் எனக்கு வேணவே வேணான்ட்டு கட்டி கட்டி பாதுகாத்தாங்க. அவங்க அந்த புடவையெல்லாம் யாரோ தூக்கிட்டு போனாங்க. அந்த பையனுக்கு அந்த நகையெல்லாம் என்ன பண்ணுறேன்னே தெரில, இந்தியாவிலே லாக்கரில் வச்சுருக்காரு. அது மாதிரி ஓரளவு பொருள் வேணும் தான், ஓரளவு நம்மளுக்கு வசதி வேணும் தான், கார் வச்சுக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் தேவைக்கு மீறி சேர்த்து அதை விட குடும்பத்தோடு எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். இன்னொன்று சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் போகிறப்போ காசை பார்க்கவே பார்க்காதீங்க. அப்புறம் அனாவசியமாக மனைவியோ கணவனோ அனாவசிய ஒரு சில்லி மேட்டர் ஒன்றுமே இருக்காது, அதுக்கு போய் ஆர்கியூ பண்ணி அந்த அட்மாஸ்பியரே பேட் அட்மாஸ்பியர் ஆகி குழந்தைகளுக்கு மூஞ்சி தூக்கிட்டு ஹஸ்பண்டும் மூஞ்சி தூக்கிட்டு வா திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
1: எஸ் மேம், நீங்கள் சொன்னதை வச்சு இப்போ ஆக்சுவலி எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வேணுங்கிற விஷயத்த மட்டும் நம்ம வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம், வேணுங்கிற விஷயத்த அதையும் தாண்டி தேவையில்லாத பொருட்களாக வாங்கி சேர்க்காம அதை காசாக நம்ம சேர்த்து வச்சுட்டு நம்ம இந்தியாவிலே சுற்றுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, பார்க்கறதுக்கு அழகான இடங்கள், தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு நான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா நிறைய பேர் ஃபாரின் ட்ரிப்லாம் போறாங்க, அதை பாக்கிறதுக்கு இதை பாக்கிறதுக்கு, ஆனா நம்ம ஊர்லயே நிறைய இருக்கு பாக்கிறதுக்கு. இதையெல்லாம் நீங்க பார்க்காம வெளியூர் போறதாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா காசு சேர்த்து வைக்கிறது இது எல்லாமே வேஸ்ட். மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நாளைக்குங்கிறது வந்து நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதுக்கு நடுவுல சண்டை சச்சரவு காசை வந்து ஓவரா வச்சுட்டு வேஸ்டா எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறது வேஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, கரெக்டா மேம்.
0: இன்னொன்னு இருக்கு, அந்த மத்திய பிரதேசல வந்து உங்களுக்கு போனீங்கன்னாக்க அந்த சாஞ்சி ஸ்தூபா அந்த அசோகர் காலத்துக்கு, அதே மாதிரி வந்து கஜுராஹோ, இதெல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே அதிசயப்பட்டுருவீங்க நீங்க. அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட், துணியவையோ நகையோ வாங்கி பீரோல சேர்க்கறது ஒரு என்ஜாய்மெண்ட்டே கிடையாது. புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாரும், குடும்பத்தோட போய் எல்லாரும் சந்தோஷமா அந்த
1: மோமெண்ட் மெமரிஸ்,
0: எஸ் மேக்கிங் மெமரிஸ், அந்த வாழ்க்கையில ஒரு நல்ல பாண்டிங் வேற வரும். அந்த மாதிரி குடும்பத்தோட போறப்ப என்ன ஆகும், பாண்டிங் வேற ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா ஆகும். அந்த மாதிரி பண்ணுங்க. அதுதான் நான் வந்து
1: நான் சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக இல்லை கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன் மேம். என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட காசு இல்லை, அதனால் நான் போகல. எங்கிட்ட காசு இருக்கிறப்ப நான் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது, ஏன்னா நீங்கள் காசு இருக்கணும்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு
0: வயசாகும்,
1: அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படவே மாட்டீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இளமையிலே அந்த இடத்துக்கு போகணும்னு தோணுச்சுன்னா எப்படியாவது போயிடுங்க அந்த இடத்துக்கு, கொஞ்சம் சேர்த்து வச்சு எப்படியும் சர்வே பண்ணி நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க. ஆனால் நான் காசு சேர்த்து வச்சு தான் போவே நினச்சிங்க, உங்களால் போகவே
0: வாழ்க்கைங்கிறது அதான், குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியா போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பொருட்கள் வந்து அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்காது. இந்த மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இந்த மாதிரி வாழ்க்கை வாழும்.
2: இதுவரை எழுத்தாளர் சீதா ராமநாதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.
3: இதன் அடுத்த பகுதியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
4: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aichennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
5: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
6: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
7: பேசுகின்றேன்.
6: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை, அதனால தான் 90 காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்துல இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு,

0: செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் என்னாலும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையாலா வாழ்த்துவது?
1: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
2: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
1: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
2: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
3: கைச்சிலம்பு பாடல்கள்
2: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
1: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தராம் ரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். நார்வே உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் பிரதமர் நாளை 3வது இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டிலும் பங்கேற்கிறார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று அந்நாட்டு மன்னர் ஹரால்ட் மற்றும் அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் கஹரியும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டிலும் அவர் உரையாற்றுகிறார். தூய்மை, பசுமை தொழில்நுட்பம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்டவைகளை முக்கிய நோக்கமாக கொண்டு பிரதமரின் இந்த நார்வே பயணம் அமைந்துள்ளது. முன்னதாக தமது ஸ்வீடன் பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே புறப்பட்ட பிரதமர் இந்தியா ஸ்வீடன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தமது பயணத்தின் மூலம் புதிய எழுச்சி பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். வரும் 5 ஆண்டுகளில் இருநாட்டு வர்த்தகம் இருமடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். இந்த 2 நாடுகள் இடையிலான நட்புறவை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக தமது சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். மேலும் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்களை வலுப்படுத்துதல், கடல்சார் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக வியட்நாம் அமைச்சர் ஜெனரல் வேன் ஜியாங்குடன் இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடனும் பரஸ்பர நலன் சார்ந்த சந்திப்பை அவர் மேற்கொள்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் பங்கேற்கிறார். உலகின் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. 6 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்களும் வல்லுநர்களும் பங்கேற்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் 20 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதிதாக பதவியேற்றுள்ள

0: கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கேரள மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய அரசுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். தொழில்துறை வளர்ச்சியில் இந்த கூட்டமைப்பின் பங்களிப்பை முதலமைச்சர் பாராட்டினார். சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் குழுவினரும் முதலமைச்சரை சந்தித்து பேசினர். இவர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகங்களையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் வெளியிட்டார். இந்த நிலையில் முதலமைச்சர் திரு விஜயுடன் பள்ளிக் கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருப்பதாக கூறினார். வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், எந்த ஒரு இயக்கத்திலும் இணையும் எண்ணம் தமக்கில்லை என்று தெரிவித்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையடுத்து மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று துவங்குகிறது. இந்த மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10 லட்சம் கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம்,
3: திருவள்ளுவர் சிலை, பரதநாட்டிய நடன கலைஞர், திருவாரூர் தேர்
2: உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் 275 வகையான பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. உதகையிலிருந்து
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சாலை வசதி, குடிநீர், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்டவைகள் குறித்து அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஆட்சித்தலைவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்டத்தில் மக்கள் நலப்பணிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாகை மற்றும் கீழ்வேளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் உளுந்து கொள்முதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
4: நாகப்பட்டினம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் கீழ்வேளூர், திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் 350 மெட்ரிக் டன் உளுந்து கொள்முதல் செய்ய அரசாணை வரப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலன் கருதி மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு 1 கிலோ உளுந்து விலை ₹78 என்ற விலையில் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற நிலத்தின் கணினி மூலம் பெறப்பட்ட சிட்டாடங்கள், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கின் புத்தக நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசியுடன் சம்பந்தப்பட்ட விவசாயி நேரில் வந்து ஆதார் கைரேகை பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட பதிவு மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு பாபு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: கும்பக்கரை அருவியில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் தற்போது அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக

0: சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கான விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: நெல்லையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சியை தினந்தோறும் மாலை 6:10 கேட்டு மகிழலாம்.

0: இன்றிரவு 9:30 பக்த சுதாமா ஸ்ரீ பன்னிபாய் அவர்கள் நிகழ்த்திய இசை பேருரை கேட்கலாம். இரவு 9:30
1: அவந்தி அவந்தி என்று ஒரு பட்டணம், அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகாபுரி.
0: ஸ்ரீ பன்னிபாய் அவர்கள் நிகழ்த்திய இசை பேருரை இரவு 9:30.
2: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
3: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
2: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
3: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
4: கைச்சிலம்பு பாடல்கள்
3: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: நீங்க பூவை எடுத்து வைங்க இல்ல பழத்தை எடுத்து வைங்க. முதல்ல திங்கள் முதல் வெள்ளி வரை அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி வைங்க.
1: ஓ அப்படி வச்சா
0: டாக்டர் வருவாக, அட்வைஸ் பண்ணுவாக, டிப்ஸ் சொல்லுவாக, காத்து வாக்குல நீங்க இன்ஃபர்மேஷன் கேட்கலாமங்க.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி special@gmail.com.
2: இனி ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
3: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi arrives in Oslo to hold bilateral talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre this evening. Prime Minister Modi says his Sweden visit adds new momentum to bilateral relations as both countries agree to double the trade in next 5 years. Congress leader V.D. Satheeshan takes oath as Keralam Chief Minister along with 20 cabinet ministers. West Bengal government approves 7th pay commission for state government employees. Union Home Minister Amit Shah flags off 400 emergency response vehicles in Raipur district of Chhattisgarh. And in IPL cricket, hosts Chennai Super Kings to take on Sunrisers Hyderabad this evening. Prime Minister Narendra Modi has arrived in Oslo, Norway as part of his multi-nation tour. This visit includes bilateral talks between India and Norway and also the third India-Nordic summit. The visit will give impetus to India's relations with the Nordic countries. More from our correspondent in Oslo.
4: Prime Minister Narendra Modi has arrived in Oslo for his first ever visit to Norway. This is also the first prime ministerial visit from India in 43 years. Today he will call on Their Majesties King Harald V and Queen Sonia and hold bilateral talks with Norway's Prime Minister Jonas Gahr Støre. He will also address the India-Norway Business and Research Summit. Tomorrow, Prime Minister will attend the third India-Nordic Summit. The bilateral trade between India and the 5 Nordic countries currently stands at $19 billion. Sangeeta Godbole, Akashvani News, Oslo, Norway.
3: Prime Minister Modi has left for Norway after concluding his 2-day visit to Sweden today. Mr. Modi, in a social media post, said his visit to Sweden was marked by several important outcomes that will add new momentum to bilateral relations. He said from elevating their bilateral ties to a strategic partnership, launching the Joint Innovation Partnership 2.0 and the India-Sweden Technology and Artificial Intelligence Corridor, to setting an ambitious goal of doubling bilateral trade in the next 5 years, the discussions were highly productive. He thanked the people of Sweden, the government of Sweden and Prime Minister Ulf Kristersson for the warmth and friendship. Our correspondent covering the Prime Minister's visit to Sweden reports that elevation of bilateral ties to the level of a strategic partnership is guided by the India-Sweden Joint Action Plan 2026-30. The comprehensive roadmap aims to double bilateral economic exchange within the next 5 years and deepen cooperation under the Make in India and Made with Sweden initiatives, particularly in areas such as green hydrogen, semiconductors and advanced manufacturing. A defining moment of the visit was the conferment of the Royal Order of the Polar Star upon the Prime Minister, Sweden's highest honour for foreign heads of government, symbolising the deepening civilisation

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: ஆகாஷ்வாணி நேயர்கள் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 2:25. தொடர்ந்து கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடியுள்ள பாடல் படம் தென்றலை என்னை தொடு.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்.
1: எண்ணெய் வித்து பயிர்ல பொட்டாஸ் பாக்டீரியா போடும் போது கண்டிப்பா பயிர் வந்து வாளிப்பாகவும் மணிகள் ரொம்ப திரட்சியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அடுத்தது வந்து சல்பர் சாலிபிளைசிங் பாக்டீரியா. சல்பர் தான் இந்த எண்ணெயோட அளவை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு.
0: எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 2:35 20 திரைகானத்தில் நிறைவாக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் படம் முதல் மரியாதை.

0: திரை கானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் வி. லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பித்தினா பித்திகா சௌரபா என்ற புத்தகத்திலிருந்து தூத் கா தூத் பானி கா பானி என்ற கதையை படிக்கலாம். முதலில் கதை சுருக்கத்தை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு மூதாட்டி சுர்சத்தி என்பவள் வசித்து வந்தாள். அவளிடம் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் அற்புதமான சில நாணயங்கள் இருந்தன. இதை பற்றி அனைவரும் அறிந்திருந்தனர். ஆனால் யாரும் அந்த மூதாட்டியை ஏமாற்ற விரும்பவில்லை. அவள் தனியாக இருந்தாள். நூல் நூற்று தன் வாழ்வாதாரத்தை ஈட்டிக் கொண்டு இருந்தாள். எல்லோரும் அவள் மீது அனுதாபம் காட்டினார்கள். அந்த கிராமத்தில் தமடிமல் என்பவன் வசித்து வந்தான். அவன் மிகவும் பேராசை மற்றும் தீய குணம் உடையவன். அவன் பணம் உள்ளவன். கிராமத்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தான். 10 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 5 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்வான். பிறகு வட்டி மேல் வட்டி போட்டு அதை கைப்பற்றி கொள்வான். ஒரு நாள் அவன் அந்த மூதாட்டியிடம் பழமையான விலை உயர்ந்த நாணயங்கள் இருப்பதை அறிந்தான். தமடிமலின் மனதில் பேராசையின் முட்கள் வளர்ந்தன. அவன் அந்த நாணயங்களை எப்படி கைப்பற்றுவது என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் சூர்சத்தியிடம் சென்றான். அவன் அவளை வரவேற்று உட்கார வைத்து மோர் குடிக்க தருகிறேன் என்றாள். உடனே தமடிமல் கேட்டான், உன்னிடம்தான் பசு எருமை எதுவுமே இல்லையே, மோர் எங்கிருந்து வந்தது என்றான். மூதாட்டி கூறினாள், என்னிடம் பசுக்கள் எருமைகள் இல்லை, நான் ஒரு ஏழை. அதனால் இந்த கிராமத்து மக்கள் என்னை நன்கு கவனித்துக் கொள்கிறார்கள் என்றாள். தமடிமல் கூறினான், என்னிடம் கடன் வாங்கிக்கொள், நீயும் பசுக்கள் எருமைகள் வைத்து கொள்ளலாம், பிறகு பால் நெய் விற்று கடனை அடைத்து விடலாம் என்றான். மூதாட்டி, என்னால் அவ்வளவு கடினம் உழைப்பு செய்ய முடியாது என்றாள். தமடிமல் வருத்தத்துடன் வீடு திரும்பினான். வழியில் நினைத்து கொண்டே சென்றான், அவள் நான் சொல்வதை கேட்டு இருந்தால் நான் கடன் கொடுத்து இருப்பேன், பிறகு வட்டி மேல் வட்டி போட்டு அந்த நாணயங்களை கைப்பற்றி இருப்பேன் என்று நினைத்து கொண்டே மனம் உடைந்து போய் வீடு திரும்பினான். கடைசியில் வாய்ப்பு கிடைத்துவிட்டது. மூதாட்டி புனித யாத்திரை செல்ல நினைத்தாள். செல்வதற்கு முன்பு நாணயங்களை பத்திரமாக வைத்திருக்க விரும்பினாள். பழைய காலத்தில் பணத்தை மறைத்து வைப்பதற்கு ஒரு சில வழிகள் மட்டுமே இருந்தன. எவ்வாறு என்றால், சுவற்றில் ஒளித்து வைப்பது, ஏதாவது மடக்கில் வைப்பது, மூட்டையாக கட்டி தானியங்களுக்குள் இடையே வைப்பது, பானையில் வைத்து தரையில் புதைத்து விடுவது. மூதாட்டியும் ஒரு பானை கொண்டு வந்தாள். அதில் நாணயங்களை போட்டு முற்றத்தில் புதைத்து விட்டாள். பிறகு அவள் புனித யாத்திரைக்கு புறப்பட்டாள். தமடி ஓடி வந்து மூதாட்டியிடம் ஒரு சிவப்பு துணியை கொடுத்து, இதை ஹரித்வாரில் கங்கை அன்னைக்கு சாற்றிவிடு என்று கூறினான். மூதாட்டி சரி என்று சொன்னாள். தமடி கூறினான், உன்னிடம் நாணயங்கள் உள்ளதே, அதை உன்னுடன் எடுத்து செல்லாதே, வழியில் திருடர்கள் கொள்ளையர்கள் நிறைய இருப்பார்கள் என்றான். நான் என்னுடன் எடுத்து செல்லவில்லை என்று கூறிவிட்டு மூதாட்டி சென்று விட்டாள். அவள் நாணயங்களை எங்கே மறைத்து வைத்திருப்பாள் என்று தமடியின் வஞ்சக மனம் யோசிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் இரவு அவன் மூதாட்டியின் வீட்டிற்குள் நுழைந்தான். அது மண் வீடு. அவன் கவனமாக பார்த்தான். முற்றத்தில் ஒரு இடம் புதியதாக பூசி மொழிகி இருந்தது. அவன் முற்றத்தை தோண்டினான். அவனுக்கு நாணயங்களின் பானை கிடைத்து விட்டது. தமடி பானையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு வந்து தூங்கிவிட்டான். மூதாட்டி திரும்பி வந்தாள். வீட்டிற்குள் வந்தவுடன் முற்றம் தோண்டப்பட்டதை பார்த்தாள். பானை காணாமல் போனதை கவனித்தாள். உடனே அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். சிறிது நேரத்தில் கிராம மக்கள் கூடிவிட்டார்கள். தமடியும்

0: அங்கே வந்தான். அவன் கூறினான், நான் அந்த நாணயங்களை என்னிடம் பத்திரமாக கொடுத்து வைக்க சொன்னேன், ஆனால் இவள் ஒப்புக்கொள்ளவில்லை, இப்பொழுது வருந்துகிறாள் என்றான். கிராம மக்கள் அரசரிடம் புகார் கொடுக்க சொன்னார்கள். மூதாட்டியும் அரசரிடம் சென்று எல்லா விஷயத்தையும் சொன்னாள். அரசர் மிகவும் தொலைநோக்கு உடையவர், நியாயமானவர் மற்றும் புத்திசாலி ஆவார். அவர் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டார். அரசர் தமடியை அழைத்து கடிந்து கொண்டு, நீ நாணயங்களை எடுத்தாயா இல்லையா என்று கேட்டார். அவன் கடவுள் மீது ஆணையாக நான் எடுக்கவில்லை என்று கூறினான். இதில் ஏதோ தப்பு இருக்கிறது என்று அரசர் நினைத்தார். அவர் ஒரு நாடகம் நடத்தினார். அவர் கூறினார், ஏதோ பாவம் மூதாட்டி தப்பித்து விட்டாள், ஒரு பானை தானே போயிற்று, மீதி இரண்டு பானைகள் காப்பாற்றப்பட்டன என்றார். அரசர் தமடியிடம் கூறினார், மூதாட்டி அந்த வீட்டில் வாழ விரும்பவில்லை, திருடன் அவளை கொலை செய்து விட்டால் என்ன செய்வது என்று பயப்படுகிறாள், அதனால் எங்கள் அரண்மனையில் வசிப்பாள் என்றார். மறுநாள் இரவில் நடந்த விஷயம். தமடியின் பேராசை அதிகரித்தது. இன்னும் இரண்டு பானைகள் இருக்கிறதே. அவன் மூதாட்டியின் வீட்டிற்கு சென்றான். முற்றத்தில் தோண்ட ஆரம்பித்தவுடன் பின்னாலிருந்து யாரோ அவனை பிடித்து கொண்டார். அவன் திரும்பி பார்த்தான், அரசர் இருந்தார். அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். அரசர் தமடி திருட்டு குற்றத்திற்காக சிறையில் அடைத்தார். பாலை பாலாகவும் தண்ணீரை நீராகவும் பிரிக்கும் திறமை இருந்தால்தான் அரசன் உண்மையான அரசனாவான். அரசர் மூதாட்டியிடம் கூறினார், இந்த நாணயங்களால் உன் உயிரை கூட இழக்க நேரிடலாம். இந்த நாணயங்கள் மிகவும் விலை மதிப்பு மிக்கவை மற்றும் முக்கியமானவை. நீ இவற்றை அரசு கலுவலத்தில் ஒப்படைத்து விடு என்றார். அந்த பொருட்கள் விலை மதிப்பற்ற மற்றும் சேகரிக்க தகுந்ததாக இருக்கிறதோ அதை அரசாங்கத்துக்கு கொடுத்துவிட வேண்டும், அரசாங்க சொத்தாக ஆக்க வேண்டும். இதற்கு பதிலாக நான் உனக்கு பணம் கொடுத்து விடுகிறேன் என்றார். மூதாட்டி அந்த நாணயங்களை அரசாங்கத்திற்கு ஒப்படைத்து விட்டாள். விஸ்வசோனி, நீ படி.
1: ஏக் காவ் மே ஏக் புடியா சூர்சதி ரஹதி தி.
0: ஒரு கிராமத்தில் ஒரு மூதாட்டி சூர்சதி என்பவள் வசித்து வந்தாள். புடியா என்றால் மூதாட்டி, வயதான பெண்மணி.
1: வ பூலி ஔர் சரல் ஹ்ருதய் கி தி.
0: அவள் அப்பாவி மற்றும் மென்மையான இதயம் கொண்டவள்.
1: உஸ்கே பாஸ் குச் சிக்கே தே.
0: அவளிடம் சில நாணயங்கள் இருந்தன. சிக்கே என்றால் நாணயங்கள். இதற்கு ஒருமை சிக்கா.
1: யே சிக்கே பஹுத் கீம்தி ஔர் அத்புத் தே.
0: அந்த நாணயங்கள் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் அற்புதமானவை. கீமதி என்றால் விலை உயர்ந்த, அத்புத் அற்புதம்.
1: இஸ்கா ஹர் கிஸி கோ பதா தா.
0: இதை பற்றி அனைவரும் அறிந்திருந்தனர்.
1: பர் கோய் பி உஸ் புடியா கோ ठगना नहीं चाहता था.
0: ஆனால் யாரும் அந்த மூதாட்டியை ஏமாற்ற விரும்பவில்லை.
1: उसका एक कारण था कि उन सिक्कों का क्या महत्व है उसका किसी को पता नहीं था.
0: அதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்னவென்றால் அந்த நாணயங்களுக்கு என்ன முக்கியத்துவம் என்பதை பற்றி யாருக்கும் தெரியாது.
1: दूसरा बुढ़िया के आगे पीछे कोई नहीं था.
0: இரண்டாவது அந்த மூதாட்டிக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லை.
1: वह अकेली थी और सूत काटकर अपना गुजारा कर रही थी.
0: அவள் தனியாக இருந்தாள் மற்றும் நூல் நூற்பு மூலம் தன் வாழ்வாதாரத்தை ஈட்டிக் கொண்டு இருந்தாள்.
1: सभी उसे सहानुभूति रखते थे.
0: எல்லோரும் அவள் மீது அனுதாபம் காட்டினார்கள். சகானுபூதி, அனுதாபம்.
1: उस गांव में एक दमडीमल रहता था.
0: அந்த கிராமத்தில் தமடிமல் என்பவன் வசித்து வந்தான்.
1: वह बड़ा ही लालची और दुष्ट स्वभाव का था.
0: அவன் மிகவும் பேராசை மற்றும் தீய குணம் உடையவன். லால்ச்சி, பேராசை.
1: वह पैसे वाला था.
0: அவன் பணம் உள்ளவன்.
1: இஸ்லியே गांव वालों को हारी विपत्ति में ठगता रहता था, अनुचित लाभ उठाता था.
0: அதனால் ஆபத்து நேரத்தில் கிராமத்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தான். பொருத்தமற்ற லாபம் எடுத்துக்கொண்டு இருந்தான்.
1: யானி 10 की चीज 5 में लेकर फिर उसे ब्याज पर ब्याज लगाकर हड़प जाता था.
0: அதாவது 10 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 5 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்வான். பிறகு அதற்கு வட்டி மேல் வட்டி போட்டு அதை கைப்பற்றி கொள்வான்.
1: एक दिन उसे पता चला कि बुढ़िया के पास 300 सिक्के हैं.
0: ஒரு நாள் அவன் அந்த மூதாட்டியிடம் 300 நாணயங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்தான்.
1: जो बहुत पुराने हैं.
0: அவை மிகவும் பழமையானவை. புராணே, பழமை. எதிர்ப்பதம் நயே.
1: उनकी कीमत भी अधिक है.
0: அவற்றின் விலையும் அதிகம்.
1: बस தமடிமல் கே மன் மே லாலச் கே காண்டே உக் கயே.
0: அவ்வளவுதான், தமடிமலின் மனதில் பேராசையின் முட்கள் வளர்ந்தன.
1: வஹ் சோச்னே லகா கி கேசே இன் சிக்கோ கோ ஹட்பா ஜாயே.
0: இந்த நாணயங்களை எப்படி கைப்பற்றுவது என்று யோசிக்க ஆரம்பித்தான்.
1: வஹ் ராத் தின் யோஜனா பனாதா ரஹதா தா.
0: அவன் இரவும் பகலும் திட்டமிட்டு கொண்டே இருந்தான்.
1: ஏக் தின் வஹ் சூர்சதி கே பாஸ் கயா.
0: ஒரு நாள் அவன் சூர்சதியிடம் சென்றான்.
1: ஹாத் ஜோட்கர் போலா மாயி ராம் ராம்.
0: கை கூப்பி

0: अम्मा राम राम इंद्रान।
1: आओ साहूकार आओ, बुढ़िया ने आदर भाव से कहा, कैसे आना हुआ?
0: वांग साहूकार रे वांग என்று மரியாதையுடன் மூதாட்டி சொன்னாள். எப்படி வந்தீர்கள் என்று கேட்டாள்.
1: இதர் சே குஜர் ரஹா தா, சோச்சா தும்சே மில்தா சலும், சாஹுகார் போலா.
0: இப்படி சென்று கொண்டு இருந்தேன், உன்னை சந்திக்க நினைத்தேன் என்று சாஹுகார் சொன்னான்.
1: ஆ பேட், சாச் பிலாவும்.
0: வா உட்காரு, மோர் குடிக்க தருகிறேன். சாச் என்றால் மோர்.
1: தம்டி நே ஜட் சே பூச்சா, துமாரே பாஸ் சாச் கான் சே ஆயி, தேரே பாஸ் தோ கோய் காய் பேன்ஸ் நீ ஹே.
0: தமடி உடனே, உன்னிடம் மோர் எங்கிருந்து வந்தது? உன்னிடம்தான் பசு எருமை எதுவுமே இல்லையே என்று கேட்டான். காய் என்றால் பசு, பைன்ஸ் எருமை.
1: हां मेरे पास गाय भैंस नहीं है, पर हमारे गांव में तो बहुतों के पास गाय भैंसे हैं।
0: ஆம் என்னிடம் பசுவும் எருமையும் இல்லை, ஆனால் நமது கிராமத்தில் பலரிடம் பசுக்கள் எருமைகள் இருக்கின்றன.
1: मैं ठहरी गरीब, इसलिए लोग मेरा बड़ा ध्यान रखते हैं.
0: நான் ஒரு ஏழை, அதனால் மக்கள் என்னை கவனித்துக் கொள்கிறார்கள்.
1: தம்டி ने इधर उधर देखा.
0: தமடி இங்கும் அங்கும் பார்த்தான்.
1: फिर कहा, तुम चाहो तो तुम्हारे पास भी गाय भैंसे हो सकती है.
0: பிறகு கூறினான், நீ விரும்பினால் நீயும் பசுக்கள் எருமைகள் வைத்துக் கொள்ள முடியும் என்றான்.
1: कैसे हो सकती है, बुढ़िया ने साफ साफ कहा, मैं तो गरीब हूँ.
0: எப்படி வைத்துக் கொள்ள முடியும்? மூதாட்டி தெளிவாக சொன்னாள், நான் ஒரு ஏழை,
1: சூத் காத் கர் பேட் பர்த்தி ஹூ,
0: நூல் நூற்று வயிற்றை நிரப்புகிறேன்.
1: फिर भला मैं गाय भैंसे कैसे खरीद सकती हूँ?
0: பிறகு நான் எப்படி பசுக்கள் எருமைகள் வாங்க முடியும்?
1: सुनो मुझसे उधार ले लो.
0: கேளு என்னிடம் கடன் வாங்கிக் கொள்.
1: फिर दूध घी बेचकर मेरे पैसे चुकता कर देना.
0: பிறகு பால் நெய் விற்று எனது பணத்தை திருப்பி செலுத்தி விடு. உதார் என்றால் கடன்.
1: ना भाई ना, मैं ऐसी कठोर मेहनत नहीं कर सकती.
0: இல்லை தம்பி இல்லை, என்னால் அவ்வளவு கடுமையாக உழைக்க முடியாது.
1: தம்டி ने बहुत ऊंचा नीचा समझाया, पर सुरसती नहीं मानी.
0: தம்டி ஏற்ற இறக்கத்தை நிறைய விளக்கினான், ஆனால் சூர்சதி ஒப்புக்கொள்ளவில்லை.
1: वह निराश हो गया.
0: அவன் ஏமாற்றம் அடைந்தான்.
1: उदास उदास सा घर लौटने लगा.
0: சோகமாக வீடு திரும்பினான்.
1: सारे रास्ते सोचता रहा कि यदि वह मेरी बात मान लेती तो उसे कर्ज दे देता.
0: வழி முழுவதும் யோசித்தான், நான் சொன்னதை அவள் ஒப்புக்கொண்டிருந்தால் நான் அவளுக்கு கடன் கொடுத்து இருப்பேன். கர்ஜ் என்றால் கடன்.
1: फिर ब्याज पर ब्याज लगाकर इसके कीमती सिक्के हड़प जाता.
0: பிறகு வட்டிக்கு வட்டி வசூலித்து அவளுடைய விலை மதிப்பற்ற நாணயங்களை கைப்பற்றி இருப்பேன்.
1: हाय कितने कीमती सिक्के हैं. वह टूटा टूटा सा घर पहुंचा.
0: अयो எவ்வளவு விலை மதிப்பற்ற நாணயங்கள். அவன் மனமுடைந்து வீட்டிற்கு சென்றான்.
1: आखिर अवसर आ गया.
0: கடைசியில் வாய்ப்பு வந்தது.
1: बुढ़िया तीर्थ यात्रा करने की सोच बैठी.
0: மூதாட்டி तीर्थ यात्रा செல்ல நினைத்தாள்.
1: वह तीर्थ यात्रा करने के पहले उन सिक्कों को अच्छी तरह रखना चाहती थी.
0: அவள் புனித யாத்திரை செல்வதற்கு முன்பு அந்த நாணயங்களை நன்றாக வைத்திருக்க விரும்பினாள்.
1: पुराने जमाने में रुपए छुपाने के चंद ही उपाय थे.
0: பழைய காலத்தில் பணத்தை மறைத்து வைப்பதற்கு ஒரு சில வழிகள் மட்டுமே இருந்தன.
1: जैसे दीवारों में छुपा देना, किसी मटकी में रख देना.
0: எவ்வாறு என்றால் சுவற்றில் ஒளித்து வைப்பது, ஏதாவது மடக்கில் வைப்பது.
1: पोटली बांधकर अनाज के बीच रख देना.
0: மூட்டையாக கட்டி தானியங்களுக்குள் இடையே வைப்பது.
1: ஹண்டியா में डालकर जमीन में गाड़ देना.
0: பானையில் வைத்து தரையில் புதைத்து விடுவது. மட்கி மடக்கு, ஹண்டியா பானை.
1: बुढ़िया ने भी वैसा ही किया.
0: மூதாட்டியும் அவ்வாறே செய்தாள்.
1: वह एक मजबूत हंडिया ले आई.
0: அவள் ஒரு வலுவான பானை கொண்டு வந்தாள்.
1: उसमें सिक्के डालकर उसने आंगन में उखली के पास गाड़ दिया.
0: அதில் நாணயங்களை போற்று முற்றத்தில் உரலின் அருகே புதைத்து விட்டாள். ஆங்கன் முற்றம், உக்லி உரல்.
1: फिर वह तीर्थ यात्रा को चल पड़ी.
0: பின்னர் அவள் புனித யாத்திரைக்கு புறப்பட்டாள்.
1: தம்டி ठहरा चालाक और मक्कार.
0: தம்டி தந்திரமானவன் மற்றும் வஞ்சகமானவன். चालाक தந்திரம், மக்கார் வஞ்சகம்.
1: वह दौड़ा दौड़ा बुढ़िया के पास गया.
0: அவன் மூதாட்டியிடம் ஓடி வந்தான்.
1: उसे एक लाल कपड़ा देकर कहा, माई हरिद्वार की गंगा मैया को मेरा यह कपड़ा ओढ़ा देना, मेरी ओर से हाथ जोड़ देना.
0: அவளிடம் ஒரு சிவப்பு துணியை கொடுத்துவிட்டு கூறினான், அம்மா ஹரித்வாரில் கங்கை அன்னைக்கு என்னுடைய இந்த துணியை சாற்றி விடு, எனது சார்பாக கை கூப்பி விடு என்றான். லால் என்றால் சிவப்பு.
1: ठीक है भाई.
0: சரி தம்பி என்றால் மூதாட்டி. சரி விஸ்வாசோனி, இந்த கதையை இங்கேயே நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம்.
1: धन्यवाद जी.
2: ஹிந்தி பாடம் கற்பித்தவர் வி லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி.
3: வானொலிக்கு 90.
4: வணக்கம்.

90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி விட்ட ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கினுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன், டி வி வரதராஜன்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திண்டுக்கல் மாவட்டம் தம்மம்பட்டி 11 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வையம்பட்டி 7 சென்டிமீட்டர், பொன்னனியார் அணை 6 சென்டிமீட்டர், ஏற்காடு, மஞ்சளாறு, பாப்பிரெட்டிப்பட்டி, திருமங்கலம், குன்னூர், கடவுர், வட்டாட்சியர் அலுவலகம், கெடார் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மணப்பாறை, ஒடஞ்சத்திரம், பாப்பிரெட்டிப்பட்டி, ஹொகனேக்கல், செங்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காரியக்கோவில் அணை, போடிநாயக்கனூர், ஆனந்தாபுரம், இளையான்குடி, பெரியகுளம், உப்பாரணை, வெட்டிக்காடு, வெள்ளக்கோவில், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, கோத்தகிரி, கரம்பக்குடி, மயிலம்பட்டி, வீரபாண்டி, கெலவரப்பள்ளி அணை, சாம்ராஜ், ஜம்புகுட்டப்பட்டி, ஆழியாறு, கீழ்பெண்ணாத்தூர், குந்தாப்பாலம், டேனிஷ்பெட், பரூர், கெடாய், ஆலக்கரை, திருத்துறைப்பூண்டி, சூரப்பட்டு, மணம்பூண்டி, தாராபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. நெடுங்கல், கொடைக்கானல் படகு குழாம், மணப்பாறை, பில்லூர் அணை, போடிநாயக்கனூர், எமரால்ட், அன்னவாசல், அவலாஞ்சி, பஞ்சப்பட்டி, மேட்டுப்பட்டி, கரூர், கடவுர், மதுக்கூர், ஹோசூர், திருச்சுழி, கலையநல்லூர், ஒரத்தநாடு, சிவகங்கை, வேடசந்தூர், மலையூர், சந்தியூர், போச்சம்பள்ளி, முண்டியம்பாக்கம், நல்லத்தங்காள், பெரியகுளம், பாலவிடத்தி, செஞ்சி, நம்பியூர், ஆனைமடுவு அணை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அஞ்செட்டி, பெரியாறு, உதகமண்டலம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் சில இடங்களில் இயல்புக்கு 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரிடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரிடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் இன்று

பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.9 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 23.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10, ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. குரலமுதம் கேட்கலாம்.

0: கோளின்
1: செயல்முறை தெரியாத பேதை ஒருவன் ஒரு செயலை செய்ய முற்பட்டால் அந்த செயலை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் பழியை பிறர் மேலும் புனைந்து சுமத்தி விடுவான். குறள் எண் 836 அதிகாரம் பேதைமை.
0: பொய்ப்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேற்கொளின்.
1: செயல்முறை தெரியாத பேதை ஒருவன் ஒரு செயலை செய்ய முற்பட்டால் அந்த செயலை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் பழியை பிறர் மேலும் புனைந்து சுமத்தி விடுவான். குறள் எண் 836 அதிகாரம் பேதைமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30 நிமிடம். ஆகாஷ்வாணி NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மத்தியாலை 720 KHz திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 to 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரைவு.

0: 350வது பகுதி. 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர். விஜயகுமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 11வது பகுதி. எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்கள் பங்கு. திரு வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 பக்த சுதாமா இசை பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் சி. பன்னிபாய் அவர்கள். 10:30 காற்றோடு கலந்திடவா. இனி நாளை நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் வி. அ. இளவழகன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும். தொடர்ந்து வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை. நாளும் அறிவோம் புல்லட் ரயில் இயங்கும் முறை. எழுதி வழங்கியவர் வி. விஜயலட்சுமி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வளம். நெகிழியை தவிர்ப்போம் ஆரோக்கியமான வாழ்வை வரவேற்போம் கே. மந்திரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 பி. முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை. டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின். பி. வி. ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ராதா ரங்கநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின். எஸ். விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. தொடர்ந்து மேலிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மண்ணின் மைந்தர். பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. எழுத்தாளரும் சமையல் கலை வல்லுநருமான சீதாராமநாதன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ராஜாஸ்ரீ அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. ராமா குணானுபவம் சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்களின் உரை. 2:55 வானிலை. 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகானம். இரவு 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். 351வது பகுதி. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செம்மறியாடுகள் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் பி. தேவேந்திரன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் வி. ஆர். துரை அவர்களுடன் நேர்முகம். 10:00 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.3°C. குறைந்த அளவு வெப்பநிலை 28.5°C. நிலவிய ஈரப்பதம் 74%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.3°C. குறைந்த அளவு வெப்பநிலை 28.4°C. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi held restricted and delegation-level talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre in Oslo today. The two leaders agreed to elevate India-Norway relations to a green strategic partnership, marking a significant milestone in enhancing cooperation in the fields of clean energy, blue economy and green transition. During the talks, the leaders reviewed the entire spectrum of bilateral relations and agreed to further strengthen cooperation in several areas. In a joint press statement, Prime Minister Modi said the India EFTA Trade and Economic Partnership Agreement serves as a blueprint for shared progress and prosperity.
2: भारत और यूरोप अपने संबंधों के एक नए स्वर्णिम युग में प्रवेश कर रहे हैं। पिछले वर्ष भारत और यूरोपियन फ्री ट्रेड एसोसिएशन

சேனாதிபதி முதலியவர்கள் படகில் ஏறிக்கொண்டார்கள். இனி அந்த மரக்கலத்தை தொடர்ந்து போய் பிடிக்க முடியாது என்ற தீர்மானத்துக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். ஆகையால் தொண்டை மாநாட்டின் சங்கமத்துக்குப் போய் பார்க்க அவர்கள் எண்ணினார்கள்.

0: இன்னொரு கப்பல் அங்கே இருக்கலாம். அதில் ஒருவேளை இன்னும் இளவரசர் இருக்கலாம். எப்படியும் ஏதாவது செய்தியாவது கிடைக்கும் அல்லவா? படகுக்காரனை கேட்டு பார்த்தார்கள். அவனிடமிருந்து ஒரு விவரமும் தெரியவில்லை. படகில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன், அதிகாலையில் யாரோ வந்து தட்டி எழுப்புனாங்க. கப்பலில் கொண்டு போய் விட்டா நிறையா பணம் தர்றதா சொன்னாங்க. நீங்கள் மூழ்ச்சி எழுந்திருக்கிறதுக்குள்ள திரும்பி வந்துடலான்னு போனேன், வேறொன்னும் தெரியாதுங்க என்றான். முன்னர் சொன்ன வரலாறுகளில் ஆழ்வார்க்கடியான் தான் அறிந்த வரையில் ஒன்று விடாமல் இளவரசரிடம் கூறினான். பின்னர்,
1: இளவரசே, வந்தியத்தேவன் கடலில் குதித்து பாய்ந்து சென்றபோது அவனை தொடர்ந்து நானும் போகலாமா என்று முதலில் நினைத்தேன். ஆனால் எனக்கு கடல் என்றானே எப்போதுமே சிறிது தயக்கம் உண்டு. நன்றாக எனக்கு நீந்த தெரியாது. அத்துடன் அதோ போகிறதே அந்த கப்பலை பற்றியும் எனக்கு சிறிது சந்தேகம் ஏற்பட்டது. அதில் தாங்கள் ஏறிப்போவது சாத்தியமில்லை என்று தோன்றியது. இன்னும் அந்த கப்பல் சோழ நாட்டு கப்பலாய் இருக்க முடியுமா என்ற ஐயமும் உண்டாயிற்று. இதை பற்றி சேனாதிபதியிடம் கூறினேனா, இருவரும் இங்கே வந்து பார்த்து முடிவு செய்வது என்று தீர்மானித்துக் கொண்டு வந்தோம். தங்களை பார்த்த பிறகு எங்கள் மனம் நிம்மதி அடைந்தது என்றான்.
0: ஆழ்வார்க்கடியான் கூறியது எல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டு வந்த அருள்மொழிவர்மர், ஆனால் என் மனதில் நிம்மதி இல்லை. திருமலை, வந்தியத்தேவன் அந்த கப்பலில் போகிறான். அவனை பழுவேட்டரையர்கள் பிடித்து பாதாள சிறையில் தள்ளிவிடுவார்கள் என்றார்.
2: அப்போது சேனாதிபதி, இளவரசே, அந்த கொடியவர்களின் அதிகாரத்தை எதற்காக பொறுத்திருக்க வேண்டும்? தாங்கள் மட்டும் சம்மதம் கொடுங்கள். அடுத்த பௌர்ணமிக்குள் பழுவேட்டரையர்களின் அதிகாரத்தை தீர்த்து கட்டி அந்த பாதாள சிறையில் அவர்களை அடைத்துவிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன்
0: என்றார். ஐயா, என் தந்தையின் விருப்பத்துக்கு விரோதமாக நான் அனுமளவும் நடந்து கொள்வேன் என்று தாங்கள் கனவிலும் எதிர்பார்க்க வேண்டாம் என்றார் இளவரசர். இந்த சமயத்தில் குதிரை ஒன்று வேகமாக வரும் சத்தம் கேட்டு எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். சற்று தூரத்திலேயே அந்த குதிரை நின்றது. முகக்கயிறு, உட்கார ஆசனம் ஒன்றுமில்லாமல் அந்த குதிரை மேல் ஏறி வந்தவள் ஒரு ஸ்திரீ என்று அறிந்ததும் அனைவரும் வியப்படைந்தார்கள். குதிரை மீது வந்த பெண்மணி யார் என்று இளவரசருக்கு உடனே தெரிந்து போயிற்று. குதிரை நின்ற இடத்தை நோக்கி அவர் விரைந்து சென்றார். அவருடன் பூங்குழலியும் போனாள். மற்றவர்களும் சற்று தூரத்தில் தயங்கி தயங்கி போனார்கள். வாய் பேச முடியாத அந்த ராணி அதற்குள் குதிரையிலிருந்து இறங்கிவிட்டாள். பின்னால் கூட்டமாக வந்தவர்களை சற்று கவலையுடன் பார்த்துவிட்டு பூங்குழலியிடம் சமிக்ஞை பாஷையில் ஏதோ சொன்னாள்.
3: பெரியம்மா காட்டில் ஏதோ அதிசயத்தை பார்த்திருக்கிறாள். அந்த இடத்துக்கு நம்மை வரும்படி அழைக்கிறாள் என்றாள்.
0: இளவரசர் அந்த கணமே போவதென்று தீர்மானித்து விட்டார். மற்றவர்களும் தம்முடன் வரலாமா என்று கேட்கச் சொன்னார். அந்த வாய் பேசாத ராணி சிறிது யோசித்துவிட்டு சம்மதத்துக்கு அறிகுறியாக தலையை அசைத்தாள். போகும்போது எல்லோரும் அவள் ஏறி வந்த குதிரையை பற்றியே பேசிக்கொண்டு போனார்கள். அது அரபு நாட்டிலிருந்து வந்த அற்புதமான உயர்ஜாதி குதிரை இந்த மூதாட்டிக்கு எப்படி கிடைத்தது? சமீப காலத்தில் இந்த பிரதேசத்தில் சைன்யம் எதுவும் வந்து இறங்கவில்லை, போர் ஒன்றும் நடக்கவில்லை. அப்படியிருக்கும்போது இந்த குதிரை இந்த பெண்மணிக்கு எப்படி கிடைத்திருக்க முடியும்? தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்தின் அருகில் சோழ நாட்டு கப்பல் ஒன்று கரைதட்டி புதைந்திருந்ததை பார்த்தோம். அங்கிருந்து சிறிது தூரம் வரையில் இலங்கை தீவின் கரை தென்கிழக்கு திசையாக வளைந்து நெளிந்து சென்றது. அடிக்கடி கடல் நீர் பூமிக்குள் சிறிது நீர்நிலைகளையும் பெரிய நீர்நிலைகளையும் உண்டாக்கியிருந்தது. இத்தகைய வளைகுடா ஒன்றுக்குள்ளிருந்துதான் வந்தியத்தேவன் முதலியவர்கள் அன்று காலையில் பார்த்த கப்பல் வெளியே வந்து கடலில் சென்றது. இப்போது வாய் பேச முடியா ராணி தென்கிழக்கு திசையிலே அவர்களை அழைத்து கொண்டு சென்றாள். அடர்ந்த காட்டுக்குள்ளே புகுந்து சென்றாள். போகப் போக இளவரசரின் ஆர்வம் அதிகமாயிற்று. ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் நம்மை இந்த மூதாட்டி அழைத்து போக மாட்டாள் என்று எண்ணினார். திடீரென்று அந்த சம்பவம் அவர்களுடைய கண் முன்னால் வந்து நின்றது. காட்டில் சிறிது இடைவெளி ஏற்பட்டது. நீர்நிலை ஒன்று தெரிந்தது. அதன் கரையில் மனிதர்கள் சிலர் இறந்து கிடந்தார்கள். பிணங்களின் நாற்றத்தோடு காய்ந்து போன மனித இரத்தத்தின் நாற்றமும் கலந்து வந்தது. எத்தனையோ போர்க்களங்களின் அனுபவம் பெற்ற அந்த மனிதர்களுக்கு உயிரில்லா மனித உடல்களும் காய்ந்த இரத்தமும் புதிய அனுபவங்கள் அல்ல. என்றாலும் ஏதோ அதிசயமான மர்ம பயங்கரமான காரியம் இங்கே நடந்திருக்கு.

0: போகிறது என்ற எண்ணம் எல்லாருடைய மனத்திலும் ஆர்வத்தோடு அருவறுப்பையும் உண்டாக்கியது. அருகிலே சென்று பார்த்தால் உயிரற்று கிடந்த உடல்களெல்லாம் தமிழ்நாட்டு மாலுமிகள் உடல்கள் என்று தெரிய வந்தது. சீக்கிரம் சீக்கிரம், யாருக்காவது இன்னும் உயிர் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று இளவரசர் கூவினார். அவருடன் வந்தவர்கள் ஒவ்வொரு உடலுக்கு அருகிலும் சென்று பரிசோதிக்க தொடங்கினார்கள். இளவரசரை வாய்ப்பேச முடியாத ராணி மறுபடியும் கையினால் சமிக்ஞை செய்து அழைத்து போனாள். உடல்கள் கிடந்த இடத்துக்கு சிறிது தூரத்துக்கப்பால் இருந்த மரத்தடிக்கு அழைத்து போனாள். அந்த மரத்தடியில் ஒரு கோர ஸ்வரூபம் சாய்ந்து படுத்திருந்தது. படுத்திருந்தவன் மனிதன்தான், ஆனால் அதை நம்புவது கஷ்டமாயிருந்தது. உடம்பெல்லாம் காயங்கள். மண்டையில் பட்டிருந்த காயங்களிலிருந்து இரத்தம் முகத்தில் வழிந்து மிக பயங்கரமாகச் செய்திருந்தது. ஒவ்வொரு கணமும் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய முகத்தில் இளவரசரை கண்டதும் மலர்ச்சியின் சிறிய அறிகுறி தோன்றியது. அவன் வாய் திறந்து ஏதோ பேச முயன்றான். ஆனால் அவன் வாயிலும் இரத்தமாயிருந்தபடியால் அவனுடைய முகத்தின் கோரம் அதிகம் ஆயிற்று. இளவரசர் பரபரப்புடன் அவன் அருகில் போய் உட்கார்ந்தார். சீக்கிரம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று கத்தினார். அந்த மனிதன்,
1: வேண்டாம் இளவரசே, சற்று முன்னால் தான் இந்த பெண்மணி தண்ணீர் கொடுத்தாள். அவள் அந்த சமயம் வராதிருந்தால் இதற்குள் என் உயிர் பிரிந்திருக்கும். ஐயா, தங்களுக்கு துரோகம் செய்ய வந்ததன் பலனை இங்கேயே அனுபவித்து விட்டேன். மறு உலகில் இதற்காக மறுபடியும் கடவுள் என்னை தண்டிக்க மாட்டார் என்றான்.
0: இளவரசர் அவன் குரலை கேட்டதும் முகத்தை உற்று பார்த்தார். ஆ கலபதி! அந்த நாளில் சேனை தலைவனை தளபதி என்று அழைத்தது போல மரக்கல தலைவனை கலபதி என்று அழைத்தார்கள். இது என்ன பேச்சு? இதெல்லாம் எப்படி நடந்தது? எனக்கு நீர் என்ன துரோகம் செய்வதற்காக வந்தீர்? அதை நான் நம்பவே முடியாது என்றார்.
1: ஐயா, தங்கள் உத்தம குணத்தினால் அப்படி சொல்லுகிறீர்கள். பழுவேட்டரையர்களின் சொற்படி தங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போக வந்தேன். இதோ கட்டளை
0: என்று சொல்லி மடியிலிருந்து ஓலை ஒன்றை எடுத்துக் கொடுத்தான் சாகும் தருவாயில் இருந்த கலபதி. ஓலையை கண்ணோட்டமாக இளவரசர் ஒரு வினாடியில் பார்வையிட்டார். இதில் உமது துரோகம் என்ன? சக்கரவர்த்தியின் கட்டளையைத்தானே நிறைவேற்ற வந்தீர். அதையறிந்து நானே விரைந்து ஓடி வந்தேனே. அதற்குள் இந்த விபரீதங்கள் எப்படி நேர்ந்தன? சீக்கிரம் சொல்லுங்கள் என்றார்.
1: சீக்கிரம் சொல்லத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் அப்புறம் சொல்லவே முடியாது
0: என்றான் கலபதி. பிறகு அவன் அடிக்கடி தட்டு தடுமாறி அடுத்து வரும் வரலாற்றை கூறினான். சக்கரவர்த்தியின் கட்டளை பெற்றுக்கொண்டு கலபதி இரண்டு கப்பல்களுடன் நாகப்பட்டினத்திலிருந்து கிளம்பினான். அந்த வேலை அவனுக்கு பிடிக்கவில்லைதான். ஆனாலும் சக்கரவர்த்தியின் கட்டளையை மீற முடியாமல் புறப்பட்டான். புறப்படும் போது பழுவேட்டரையர்கள் அவனிடம் கண்டிப்பாக சில கட்டளைகளை இட்டிருந்தார்கள். அதாவது, இலங்கையை அடைந்ததும் தனியான இடத்தில் கப்பல்களை நிறுத்திக் கொண்டு இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அவரை நேரில் சந்தித்து சக்கரவர்த்தியின் ஓலையை கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னால் சேனாதிபதி கொடும்பாளூர் வேளாருக்கு இந்த செய்தி தெரியக்கூடாது. இளவரசரின் கட்டளையை கொடுத்த பிறகு அவராக வந்தால் சரி, இல்லாவிட்டால் பலவந்தமாக சிறைப்பிடித்தாவது கொண்டு வர வேண்டும். இவ்விதம் சொல்லி தங்கள் அந்தரங்க ஆட்கள் சிலரையும் பழுவேட்டரையர்கள் கலபதியுடன் சேர்த்து அனுப்பியிருந்தார்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நிதானத்தை இழக்கிறவங்க அடுத்தடுத்து தவறுகள் செய்யறத பார்க்கிறோம். எல்லாம் உன்னால வந்த வெனேன்னு ஆழ்வார்க்கடியான குற்றம் சாட்டினான் வந்தியத்தேவன். இதை கேட்டபோது ரொம்ப வியப்பா இருந்துச்சு இல்லையா? மாதோட்டத்தில் ஓலையும் பழுவூர் பனை இளைச்சனையும் ஆழ்வார்க்கடியான் மூலமா திரும்பி வந்ததும் தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி, இப்படி மரியாதையோடு பேசினான். சுவாமிகளே, புறப்படுவதற்கு முன்பு சேனாதிபதியை நாம் பார்க்கலாமா? இப்படி பணிவாக கேட்டான். இப்ப அடுத்தடுத்து ஏமாற்றங்கள். தாங்கள்னு பேசிக்கிட்டு வந்தவன் நீ வாழ்னையும் மனம் விட்டு சொல்றதில்ல. கடம்பூர்லிருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன். கொஞ்சம் சொல்ற மாதிரி சொல்ற, பாதி செய்திய ரகசியமா வச்சுக்கிற. இளவரசர் யானை மேல ஏறியதன் நோக்கம் உனக்கு தெரிஞ்சிருக்குதே, அது என்கிட்ட முன்னமே சொல்லியிருந்தா நானும் அந்த

0: அவன் மேல ஏறி இருப்பேன் இல்ல. கஷ்டப்பட்டு தேடி பிடிச்ச இளவரசரை இப்ப கை நழுவ விட்டுட்டோமே. பழையாறைக்கு போய் இளைய பராட்டியிடம் என்ன சொல்றதுன்னு திட்டி தீர்த்திடுறான். கொஞ்சமும் யோசிக்காம போய் துஷ்டர்கள் கிட்ட சிக்கிக்கிட்டான். இந்த முறை மட்டும் தப்பி பிழைச்சிட்டா இனி அவசரப்பட்டு எந்த காரியத்திலையும் இறங்கிடக்கூடாது. ஆழ்வார்க்கடியான போல ஆழ்ந்து யோசிச்ச பிறகே எதையும் செய்யணுங்கிற புத்தி வருது. புறப்பட்டதுல இருந்து தொடர்ச்சியா நடந்துகிட்ட வந்த நிகழ்ச்சிகளால சேனாதிபதி நிதானத்தை இழந்தார். யானைக்கு மதம் பிடிக்கல, தனக்குத்தான் வெறி பிடிச்சிருக்குதுன்னு திருமலையப்பன் நாசுக்கா உணர்த்தினதுமே உணர்றார். வளைகுடா இந்த தொடர் ஆராய்வோம். குடு என்பது அடிச்சொல். இதன் பொருள் வளைவு, குடைவு, பள்ளம். இப்படி குடவல் இது வளைதல், கோணுதல், சுருளுதல் இதையெல்லாம் குறிக்கும். பெரிய கடற்பரப்பு நிலப்பரப்புக்குள்ள ஆழமா ஊடுருவுவதன் காரணமாக உருவாகுது வளைகுடா. ஆழம் இது கவனிக்க வேண்டிய சொல். இதை சுட்டி காட்டுற அருமையான தொடர் ஆழ்கடற்கயம். மன்னார் வளைகுடா நல்ல எடுத்துக்காட்டு. கடற்கரையின் உட்பக்க வளைவு, அகலமான திறப்பு இதெல்லாம் விரிகுடாவின் கூறுகள். இதுக்கான உதாரணம் வங்காள விரிகுடா. சுருங்கச் சொன்னா ஆழம் வளைகுடாவின், அகலம் விரிகுடாவின் சிறப்பு அம்சங்கள். சரி, செதைஞ்சு கிடந்த பாய்மரங்களிடையே சிக்கியிருந்த புலிக்கொடிய வேதனையோடு எடுத்து பார்த்தார் இளவரசர். கப்பலில் இருந்த வீரர்களும் மாலுமிகளும் என்ன ஆனாங்களோ? மறுநாள் காலையிலேயே இதுக்கான விடை கிடைக்குது. மௌனமாகவே இருந்து எந்த சிக்கலையும் தீர்க்கும் திறமை கொண்ட அந்த மாதரசி பூங்குழலின் அத்தை கொண்டு வர செய்தி வேதனை தந்தாலும் எத்துணை முக்கியத்துவம் வாய்ந்தது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: திரை இசை பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் சங்கர் மகாதேவன், சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
1: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா,
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பாட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பாட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும். ஏற்பாடு ஆயிடுச்சு.
5: எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து

0: உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உரங்களின் விலை 20% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விலையேற்றத்தை ஈடு செய்யும் வகையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்களுக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அசோகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்கள் தேவையின்றி பதற்றமடைய வேண்டாம் என்றும் எரிபொருளை அதிக அளவில் இருப்பில் வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமன்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரீக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மாணவிகளுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கச்சிற்ப கூடம், பழமையான பொருட்களின் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000க்கும் மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
2: இது வந்து எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் வந்து மிகவும் உதவியா வந்து இருக்குது. வேற எதுனா பண்ணணும் அப்படின்னா

0: இந்த ஓவியம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம்.
1: பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம்.
2: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மேல் உள்ள மேலடுக்கு சுழற்சி வரை கேரளா மற்றும் ரயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 20 முதல் 24 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள்.
2: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டக்குளத்தூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் 21 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உட்பட 21 இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26 இரண்டாவது போட்டி 27 மூன்றாவது போட்டி 29 நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30 பர்த்தில் நடைபெறுகின்றன. உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் 21 தொடங்கி 27 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்படவுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஜெனீவா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: இனி விளம்பரம்.
5: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
6: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
5: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
6: அப்ப சரியான நம்பர்
5: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
6: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
5: வேலையில இருந்து இல்ல.
6: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
7: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
8: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை.
9: ஓ லவ்லி, வெல் டன்.
8: பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வர போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
10: ஆர்பிஐ சொல்கிறது
7: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.

0: ஆகாஷ்வாணி நேரம் 6:41 20 நேர்களினி கேட்கலாம் மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் முதல் பாடல். கிழக்கு வாசல் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: என்பது சும்மாவா வந்ததே.
2: இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு நாடுகளாக மத அடிப்படையில் பிரிக்கப்பட்ட பிறகே சுதந்திரம் கொடுக்கப்படும் என்ற பிரிட்டிஷாரின் நிலைப்பாட்டை இந்திய தலைவர்கள் ஏற்று பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டார்களா தாயே?
3: அப்படித்தான் மகனே ஆனது. விடுதலை என்ற இனிப்பை கண்முன் காட்டி குரங்கு அப்பம் பிரித்த கதையாக நாட்டு பிரிவினையை ஆங்கிலேயர்கள் முன்வைத்தார்கள். இந்தியாவை கூறுபோடும் மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஜூன் 3 வானொலி மூலம் அறிவிக்கப்பட்டது. நெஹ்ரு, ஜின்னா, பல்தேவ் சிங் ஆகியோர் அப்போது அந்த பிரிவினை திட்டத்திற்கு உடனிருந்தே ஒப்புதல் தந்து விட்டார்கள். நாடு துண்டாடப்படுவதை கொஞ்சமும் விரும்பாத காந்தியை மவுண்ட் பேட்டன் தன் வழிக்கு கொண்டு வந்து விட்டான். பிரிவினை திட்டம் அறிவிக்கப்பட்ட 1 வாரத்தில், அதாவது ஜூன் 9 முஸ்லிம் லீக் முறைப்படி அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகு காங்கிரஸ் செயற்குழு அடுத்த 3 தன் சம்மதத்தை தெரிவித்தது. தில்லியில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயற்குழுவின் முடிவை அங்கீகரித்தது. சீக்கியர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர்

அவர்களும் பிரிவினையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் காங்கிரஸில் இருந்த சோசியலிஸ்டுகள் நாடு துண்டாடப்படுவதை கடுமையாக எதிர்த்தார்கள். பிரிவினையை காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது நம்பிக்கை இழந்து விட்டதற்கான சமிக்ஞை, இது பலவீனத்தின் வெளிப்பாடு என்று குற்றம் சாட்டினார்கள். அபுல் கலாம் ஆசாதும் பிற தேசிய முஸ்லிம்களும் தொடக்கத்திலிருந்தே பாகிஸ்தான் பிரிவினை திட்டத்தை எதிர்த்து வந்தார்கள். இறுதி வரை அவர்கள் தங்கள் நிலையில் மாறாது இருந்தார்கள். அதே போல இந்து மகா சபையினரும் இந்திய ஒற்றுமைக்கு ஒலை வைக்கும் திட்டம் இது என்று கூறி பாகிஸ்தான் பிரிவினை திட்டத்தை வெறுத்தார்கள். இருந்த போதிலும் பலமிக்க கட்சிகள் பிரிவினையை ஏற்றுக்கொண்டு விட்டதால் பாகிஸ்தான் என்ற தனிநாடு பிரிவது முன்னரே முடிவு செய்யப்பட்ட ஒன்றாகிவிட்டது. இந்தியாவை பிரிப்பது என்ற முடிவை பெரும்பான்மையான இந்திய தலைவர்களும் ஒப்புக்கொண்ட உடனேயே பிரிட்டிஷ் அரசாங்கம் மிக வேகமாக செயல்பட்டது. இந்திய பிரிவினை திட்டத்துக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கப்பட்டது. இந்திய விடுதலை மசோதா தயாரிக்கப்பட்டு ஜூலை 4 பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் என்பது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டமாக பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு டொமினியன்கள் 1947 ஆகஸ்ட் 15 இருந்து ஏற்படுத்தப்படும் என்றும் அன்றுடன் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் முடிவுக்கு வரும் என்றும் தெளிவாக தகவல்கள் வெளியாயின. சரி, இவ்வளவு நெடிய போர்கள், போராட்டங்கள், ஆயுத புரட்சிகளை எல்லாம் கண்மூடித்தனமான அடக்குமுறையால் நசுக்கிய ஆங்கிலேயர்கள் ஏன் திடீரென இந்தியாவை விட்டு வெளியேறும் முடிவை எடுத்தார்கள் என்ற சந்தேகம் ஏற்படலாம். ஆனால் பிரிட்டன் இந்தியாவை விட்டு தன்னிச்சையாக வெளியேற முடிவு செய்யவில்லை மகனே. இந்திய மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணம் அவர்களுக்கு இருந்ததா என்ன? நிச்சயமாக இல்லை. அப்படி ஒரு எண்ணத்துடனும் அவர்கள் வெளியேற சம்மதிக்கவில்லை. பிரிட்டனின் மணிமகுடத்தில் பதிக்கப்பட்ட பிரகாசமான வைரம் என்று இந்தியாவை குறிப்பிட்டு வந்த பிரிட்டன் அவ்வளவு எளிதில் அதை இழக்க சம்மதித்திருக்குமா என்ன? சுமார் 200 இந்தியாவை சுரண்டி கொடுத்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறும் முடிவினை எடுக்க சூழ்நிலை கட்டாயங்களே காரணமாக இருந்தன. சொல்லப்போனால் பிரிட்டனின் அதிகாரபூர்வ ஆட்சி என்பது இங்கே 90 தான் இருந்தன. பிளாசி போரில் பெற்ற வெற்றி என்பதை கொண்டு ஆங்கிலேயரின் அதிகாரம் இங்கே தொடங்கி இருந்தாலும் அது பிரிட்டனின் நேரடி அதிகாரம் இல்லைதான். அது ஒரு தனியார் நிறுவனத்தின் அதிகாரம். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு தன்னிச்சையான வர்த்தக நிறுவனத்தின் அதிகாரம் பின்னாளில் 1857 ஏற்பட்ட முதல் சுதந்திர போராட்டத்தின் விளைவாக 1858 தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டிலிருந்து பிரிட்டிஷ் ராணி தனது அதிகாரபூர்வ கட்டுப்பாட்டுக்குள் இந்தியாவை கொண்டு வந்தாள். அப்படி பார்த்தால் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து இந்தியா போராடியது 90 குறைவுதான் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? ஆனால் மகனே, எப்போது அந்த ஆங்கிலேயர்கள் வியாபாரிகளாக இங்கே வந்து அடியாள் வேலை பார்க்க தொடங்கி சண்டையிடத் தொடங்கினார்களோ அந்த தொடக்கம் முதலே எதிர்ப்பைத்தான் சந்தித்தார்கள். தென்னகத்தில் மாவீரன் பூலித்தேவன் 1750 தொடங்கி வைத்த அந்த பிரிட்டிஷ் எதிர்ப்பு என்பது 200 தொடர்ந்திருக்கிறது.
இந்திய

சுதந்திர போராட்டத்தின் வேகமும் தாக்கமும் தான் இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என் மகனே. எத்தனை எத்தனை போராட்டங்கள், எத்தனை மாவீரர்களின் தன்னலமற்ற தியாகங்கள், அனைத்தையும் உனக்கு சொல்லி இருக்கிறேன். கொஞ்சம் நினைத்துப்பார் மகனே. ஆங்கிலேயர்கள் தென்னகத்தில் காலூன்றிய போது பூலித்தேவன் தொடங்கி பாளையக்காரர்களால் பலத்த எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். ராபர்ட் கிளைவ் துரோகிகளின் துணையில் வங்கத்தை வசமாக்கினான். அதன் பிறகு அவர்கள் அங்கே போர்களை சந்தித்தார்கள். மராட்டியர்களுடனான போர்களும் மைசூர் போர்களும் என அவர்கள் இந்த போர்களில் இறுதியில் வெற்றிகளை பெற்றாலும் அவை ஆங்கிலேயர்களை பெரும் தளர்ச்சியில் தான் தள்ளியிருந்தன. 1800-1801 ஏற்பட்ட தென்னிந்திய கிளர்ச்சி, 1806 எழுந்த வேலூர் கிளர்ச்சி, 1808-1857 வரை பரவலாக கம்பெனி ஆட்சிக்கு எதிராக ஏற்பட்ட கிளர்ச்சிகள் எல்லாம் அந்நிய ஆதிக்கத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஆயுத போராட்டங்கள் தான். கூடவே அவையெல்லாம் பிரிட்டிஷாருக்கு எதிரான மனநிலையை மக்களிடம் விதைக்கத்தான் செய்திருந்தது. 1857 ஏற்பட்ட சுதந்திர போர் கம்பெனி ஆட்சியை இங்கே முடிவுக்கு கொண்டு வந்தது. அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசுக்கு அதிகாரம் கைமாறியது. பிறகுதான் 1885 காங்கிரஸ் உருவாகி போராட்டம் வேறு திசையில் கட்டமைக்கப்பட்டு ஆங்கிலேயர்களை அத்தகைய ஒரு முடிவுக்கு வரவைத்திருந்தது.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10, ஆகாஷ்வாணி திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஆர். விஜயகுமார் அவர்கள்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட திரு கலைவாணன் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். நன்னிலம் தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் மீண்டும் நன்னிலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டி தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு மாரிமுத்து மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். மன்னார்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட்ட திரு எஸ். காமராஜ் வெற்றி பெற்றுள்ளார். இம்மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் தற்போது கோடை பருவ நெல் சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் முற்றிலும் ஆழ்குழாய் கிணற்று நீரை பயன்படுத்தி செய்யப்படும் கோடை நெல் சாகுபடி பணிகளை துவக்கியுள்ளனர். கடந்த வாரத்தில் 4 தினங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்தது இந்த கோடை நெல் சாகுபடிக்கு உறுதுணையாக இருந்ததாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் 3 தினங்கள் தெப்ப திருவிழா நடத்தப்பட்டது. இக்கோவிலின் எதிரில் அமைந்துள்ள கமலாலயம் தெப்ப குளத்தில் நடைபெற்ற இந்த தெப்ப திருவிழா தினமும் இரவு 7 துவங்கி அதிகாலை 3 வரை நடைபெற்று வந்தது. 2500 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமியுடன் பக்தர்களும் அமர்ந்து தெப்பத்தில் உலா வந்தனர். தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு பணிகள் மீண்டும் துவக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார்குடியில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டு

0: இல் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று நகரின் மேற்கு பகுதியில் நிறைவு செய்யப்பட்டு சாலைகளும் அமைக்கப்பட்டது. தற்போது தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் கிழக்கு பகுதியில் தற்போது பாதாள சாக்கடை பணிகளுக்கு குழிகள் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுமாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் கர்ணாவூர் ஊராட்சிக்குட்பட்ட பாமணி பகுதியில் நரிக்குறவர் காலனியில் தமிழ்நாடு அரசின் பழங்குடியின நலத்துறை வழிகாட்டுதலுடன் சுய தொழிலுக்கான தையல் பயிற்சி திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு மு கிருஷ்ணன் துவக்கி வைத்தார். தையல் பயிற்சி திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறும் போது குடும்பமும் சமூகமும் முன்னேறும் என்று கூறினார். பழங்குடியின பெண்களுக்கு திறன் அடிப்படையிலான பயிற்சிகளை வழங்குவது மிகவும் அவசியமானது எனவும், இத்தகைய முயற்சிகளை இளம் வயதிலேயே சமூக நலனில் அக்கறை கொண்டு செயல்படும் பயிற்சியாளர்கள் வழங்குவது சிறப்பாகும் என்றும் துணைவேந்தர் திரு கிருஷ்ணன் பேசினார்.
1: படிப்பு இதை வச்சுதான் இன்னைக்கு நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் ரெண்டு பல்கலைக்கழகத்திலும் சரி, மதுரை பல்கலைக்கழகத்திலும் சரி, மத்திய பல்கலைக்கழகத்திலும் சரி, என்னுடைய மாணவர்கள் ரொம்ப அறிவுள்ளவங்க. அதனால நான் என்ன செய்வேன்னா, நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன பெருமை பட்டம் வாங்க போறீங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. கிராமத்துக்கு போங்க, கிராமத்துல என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கிராமத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியம்.
0: கோடைக்கால விடுமுறை விடப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்திக்காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும் அலையாத்திக்காடுகள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அமைந்துள்ளது. சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு படகுகளில் சென்று ரசிக்கும்படியாக இக்காடுகள் அமைந்துள்ளது சிறப்பாகும். தமிழகத்தில் சிதம்பரம் பகுதி மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் மட்டுமே இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை காரணமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனத்துறை மற்றும் தனியார் படகுகளை வாடகைக்கு பெற்று படகுகளில் குழுவினராக அமர்ந்து 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இருபுறமும் வளர்ந்துள்ள அலையாத்தி செடிகளை பார்த்து ரசித்தபடி பயணம் மேற்கொண்டு கடலின் முகத்துவாரம் சென்று மீண்டும் திரும்புகின்றனர். முத்துப்பேட்டை நகரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தஞ்சை பகுதியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் பயணித்து முத்துப்பேட்டைக்கு வர முடியும். அதேபோல திருவாரூரிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் காலையில் வந்து இங்குள்ள வனத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்து படகுகளில் சென்று மகிழலாம்.
2: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். விஜயகுமார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் நார்வே பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நார்வே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக நார்வேக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்ற நிலைப்பாட்டிலும் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ஆஸ்லோ சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாட்டியாலயா

0: மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜெனீவா சென்றுள்ள அவர், அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பாரம்பரிய மருத்துவ முறை, நலவாழ்வு மையங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுகாதார சேவைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக சுகாதார அமைப்பு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண், ஊரக மேம்பாடு ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஓராண்டிற்கு தங்கம் வாங்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலியப் பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை எரிவாயு மற்றும் மின் அடுப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு தீபக் சிங்லாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. தில்லி மற்றும் கோவாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் அம்மாநில அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதியக் குழுவை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மகளிர் இலவச பேருந்து திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான புதிய பட்டியலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்கென 2 குழுக்களை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3000 ரூபாய் உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது தலைமையில் நடைபெற்ற 1வது

0: அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 9000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குவெட்டா நகரத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேன் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உள்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி 27ஆம் தேதியும், மூன்றாவது போட்டி 29ஆம் தேதியும், நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்பதற்கு முன்
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
6: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
7: எண்ணெய் வித்து பயிர்ல பொட்டாஸ் பாக்டீரியா போடும் போது கண்டிப்பா பயிர் வந்து வாளிப்பாகவும் மணிகள் ரொம்ப திரட்சியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அடுத்தது வந்து சல்ஃபர் சாலிபிளைசிங் பாக்டீரியா. சல்ஃபர் தான் அந்த எண்ணெயோட அளவை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு.
6: எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மண்ணின் வளத்தை சார்ந்தே மனித வளம் இருக்கும். நாம் நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு உணவு தானியங்களை நம்பியிருப்பதால் தானியங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மண் வளத்தை

பேணி காப்பது நமது தலையாய கடமையாகும். அதாவது தானியங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன. ஆகவே மண் வளமானதாக இருந்தால்தான் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சம அளவில் உணவு தானியங்கள் வழியாக கிடைக்கப்பெறும். முக்கியமாக நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிக அளவில் தோன்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போது நமக்கு ஏற்படுகின்ற நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை பெரும்பாலும் செயற்கை மருந்துகள் மூலம் சரி செய்து கொள்கின்றோம். இந்த நிலையை மாற்ற மண் வளத்தை சீராக பராமரிப்பது நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் மண்ணிலிருந்து பயிர்களின் வாயிலாக நம் உணவின் மூலம் எளிமையாக கிடைக்க செய்யலாம். உளுந்து சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். உளுந்து விதையுடன் விளக்கெண்ணெயை தடவினால் அதன் தரம் அதிகரிக்கும். ஏக்கருக்கு 6 லிட்டர் வேப்பெண்ணெயை தெளித்தால் சாம்பல் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். உளுந்தை இரண்டாக உடைத்து சேமித்தால் கூன்வண்டு தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம். உளுந்து விதையுடன் சாம்பல் கலந்து மண்கலத்தில் சேமித்தாலும் அதிக நாள் சேமிக்கலாம். நெல் பயிரிடும் வயல்களின் வரப்புகளில் உளுந்து விதைத்து பயிர் பாதுகாப்பை அதிகரிக்கலாம். நெற்பயிரில் பூச்சி நோய் களை வந்த பிறகு கட்டுப்படுத்துவதை விட வருமுன் காப்பதே சிறந்தது. ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளில் ஒன்றான உளுந்து விதைப்பதால் நெல் பயிரை தாக்காத அசுவினிகள் உற்பத்தியாகும். இவற்றை பிடித்து உண்ண ஏராளமான பொறிவண்டுகள் வரும். இப்பொறிவண்டுகள் நெல் பயிரை தாக்கும் பலவிதமான சாறுகளை உறிஞ்சும் பூச்சிகள் உண்டு பயிரை பாதுகாக்கும். இந்த உளுந்து பயிரினால் வரப்புகள் களையின்றி இருக்கும் என்பதால் களைகள் மூலம் பரவும் நோய்கள் கட்டுப்படும். இந்த உளுந்து விதைப்பதினால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும். எனவே ஏக்கருக்கு 2 கிலோ உளுந்து 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைக்க வேண்டும். வேளாண்மையில் உயிரியல் பயிர் பாதுகாப்பு முறையாக பயிர்களுக்கு கேடு விளைவிக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிராக உள்ள சுற்றுப்புற சூழலுக்கு பாதுகாப்புள்ள உயிரியல் காரணிகளான சில நுண்ணுயிர்கள் எனப்படும் பூஞ்சாணம், பாக்டீரியா மற்றும் வைரஸ் கொண்டு பயிர் பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளலாம். மனித இனத்திற்கும் வயலில் உள்ள நன்மை தரும் பூச்சி இனத்திற்கும் கால்நடைகளுக்கும் பாதுகாப்பானதாகும். சுற்றுப்புறத்தை பாதிக்காமலும் பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். மேலும் இரசாயன பூச்சி நோய்க்கொல்லிகளின் உபயோகத்தை குறைத்து இரசாயன பூச்சி நோய்க்கொல்லிகளினால் ஏற்படும் தீங்குகளை தவிர்க்கலாம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி.
1: செல்வி, இந்தா புள்ள உன்னோட கூட.
2: என்ன வள்ளி, கூட நிறைய வாழைப்பழங்களா இருக்கு, ஏது?
1: என் நாத்தனா வந்திருந்தால வரும்போது அவங்க தோப்புல அறுத்த பழங்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தா. இந்த வட்டம் பழங்கள்லாம் ரொம்ப ருசியா இருக்கு. உனக்குதான் செவ்வாழைனா பிடிக்கும்ல, அதான் உனக்கு கொண்டாந்தேன்.
2: வாழைப்பழங்க பார்க்கவே நல்ல திரட்சியா இருக்கே. இருந்தாலும் இம்புட்டு பழமா எனக்கு எடுத்துக்கிட்டு வருவே. இந்தா பிள்ள, எனக்கு இம்புட்டு போதும், மிச்சத்தை நீ எடுத்துட்டு போ.
1: அட, இது எல்லாம் உனக்குதான் செல்வி, எனக்கு நிறையவே இருக்கு. இதை எடுத்து வை, பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க. என் நாத்தனார் தான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னான், ஆனால் பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டா.
2: அப்படியா, என்ன விஷயமா பேசணும்னு நினச்சிருந்தாங்க?
1: ஆமனுக்கு போடலாம்னு யோசிக்கிறதா நாத்தனா சொன்னான். எனக்கு உடனே உன் ஞாபகம் தான் வந்துச்சு. நீங்கள் தான் ஆமனுக்கு பயிர நல்ல முறையில்

0: பயிர் செஞ்சுட்டு வரீங்களே.
1: அது சரி, ஆனா இது விஷயமா நான் என்ன உதவணும்?
0: வர வழியில உங்க ஆமணக்கு செடிகள்லாம் பார்த்தோம், பயிரெல்லாம் அம்பிட்டு செழிப்பாலாம் இருக்கு. பயிருக்கு முக்கியம் உர நிர்வாகம் தானே, அதான் அதை பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சா.
1: வள்ளி, நீ சொல்றதும் சரிதான். உர நிர்வாகத்துல உயிர் உரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஆமணக்கு பயிருக்கு மட்டும் இல்ல பிள்ள, நிலக்கடலை, எள் உள்ளிட்ட எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவங்க எடுத்து சொல்றாங்க, கேட்டுக்க புள்ள.
2: எண்ணெய் வித்து பயிர்கள்ல நுண்ணுயிர் உரங்கள் என்ன பயன்பாடுங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஏன் இந்த நுண்ணுயிர் உரங்களை நம்ம பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பா இதோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 1969 முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா மக்கள் தொகை அதிகமாக இருந்துகிட்டே வந்தாங்க. அப்போ வந்து தானிய உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய மண் வளம் நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம நுண்ணுயிர்களை பற்றியெல்லாம் அதிகம் பேசலை. 1969 அப்புறம் பார்த்திங்கன்னா பசுமை புரட்சி வந்துச்சு. அப்புறம் புதிய அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்கள்லாம் வந்துச்சு. என்பிகே உரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் இருந்துச்சு. நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அது வந்து நிறைய உரங்கள், செயற்கை ரசாயன உரங்கள், அப்புறம் களைக்கொல்லி இதெல்லாம் பயன்படுத்திகிட்டே வந்துகிட்டே இருந்தோம். இப்போ வந்து தண்ணீரை அடைஞ்சிட்டோம், தானிய உற்பத்தியில் தண்ணீரை அடைஞ்சிட்டோம். எண்ணெய் வித்து பயிர்களை வந்து இன்னும் நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். இப்படியான சூழ்நிலையில் இன்னைக்கு தொடர்ந்து விவசாயிகள் நம்ம என்ன பண்ணுறோம்னா மண் வளத்தை மேலும் மேலும் மேலும் மேலும் வந்து சிதைக்கக்கூடிய செயல்களை தான் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம இயற்கை உரங்களை இட முடியாத ஒரு சூழ்நிலை. களைக்கொல்லி பயன்படுத்துகிறோம், மேலே வந்து செயற்கை உரங்கள் பயன்படுத்துகிறோம். இப்படிலாம் பயன்படுத்தும் போது மண்ணில் உள்ள நன்மை செய்யக்கூடிய நுண்கிருமிகள் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதை நீங்கள் மண்ணை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, ஒரு விவசாயம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மண்ணில் என்பிகே ஸ்டேட்டஸ்லாம் சொல்லுவாங்க. அதில் கரிமச்சத்துக்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் கரிமச்சத்துக்கெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 0.5% கீழே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப லோன்னு சொல்ல முடியும், ரொம்ப குறைந்த அளவுன்னு தான் சொல்ல முடியும். 0.5% மேலே வேணும். அதேமாரி 1.5 இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையான மண்ணுன்னு சொல்லலாம். நம்ம மண்ணை வந்து 1.5 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த மண்ணில் நம்ம என்ன போட்டாலும் அருமையாக விளையக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு வந்துடும். நம்ம அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. இப்போ நிறைய ரகங்கள், புதிய தொழில்நுட்பங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து நுண்ணுயிர்கள் பற்றி கவனம் எல்லாரும் செலுத்தணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. இதில் ஒரு சில விவசாயிகள் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதில் நம்ம எண்ணெய் வித்து பயிர்களை பார்க்க போகும்போது நிலக்கடலை, எள், இது ரெண்டு தான் முக்கியமாக நம்ம பிரதான பயிராக இந்த ஏரியாவில் இருக்குது. மற்றபடி சூரியகாந்தி, ஆமணக்கெல்லாம் இருந்தால் கூட இந்த ரெண்டு பயிரும் தான் மெயினாக வந்து விவசாயிகள் அந்த கார்த்திகை மார்கழி பட்டங்களில் பயிரிடுறாங்க, மாசிப்பட்டத்தில் பயிரிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து இது பயிரிட்டு வரும்போது இது உயர் தொழில்நுட்பங்களாக நம்ம கடைபிடிக்கணும். அப்படி பார்த்தோன்னா என்னென்ன நுண்ணுயிர் உரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து அசோஸ் பெயிலம், ரைசோபியம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, இதுதான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது இல்லாமல் அயன் சாலிபிளைசிங் பாக்டீரியா, அடுத்து சிங்க் சாலிபிளைசிங் பாக்டீரியா, சல்ஃபர் சாலிபிளைசிங் பாக்டீரியா, இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது எண்ணெய் வித்து பயிர்களுக்கு அந்த சல்ஃபர் சாலிபிளைசிங் பாக்டீரியாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒன்று பார்த்தோம்னா இப்போ நம்ம எண்ணெய் வித்து பயிரில் நிலக்கடலைக்கு பொதுவாக நம்ம என்ன பயன்படுத்தோம்னா ரைசோபியம் பயன்படுத்துவோம். இந்த ரைசோபியம் என்ன பண்ணோம்னா வேர் முடிச்சுக்கல அந்த ரைசோபியமானது தங்கி காற்றில் உள்ள தலைச்சத்தை இந்த வேரில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. அதனால் தலைச்சத்தை போடக்கூடிய அளவை நம்ம குறைக்கலாம். அதுமாரி பாஸ்போ பாக்டீரியான்னு பொறுத்தளவு மண்ணில் உள்ள கரையாத மணிச்சத்துக்களை கரையை வச்சு பயிர் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு உண்டு. அதுமாரி பொட்டாஸ் பாக்டீரியா, பல விவசாயிகளுக்கு பொட்டாஸ் பாக்டீரியா பற்றி தெரியவே தெரியாது. அது வந்து நெல் விவசாயிகள் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கு ஏற்கனவே வந்து பொட்டாஸ் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை வந்து மண் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த பொட்டாஸ் பாக்டீரியா போடும்போது கண்டிப்பாக அது வந்து பயிர் வந்து வாளிப்பாகவும் கிடைக்கக்கூடிய மணிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திரட்சியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் வித்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நெல் விவசாயிகள் வந்து பல பேர் பயிர் சாஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க, அதில் இந்த பொட்டாஸ் பாக்டீரியா போட்டால் பயிர் சாயவே சாயாது. ஸோ இது மூணு விஷயம் மெயினாக சொல்லும்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் சாலிபிளைசிங் பாக்டீரியா. எண்ணெய் வித்து பயிர்களுக்கு முக்கியமாக நம்ம போட வேண்டிய ஒரு சத்து அப்படின்னா சல்ஃபர்

கொடுக்கணும். சல்ஃபர் தான் அந்த எண்ணெயோட அளவை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. அதில் வந்து எண்ணெய் ஊற்ற பயிரில் கண்டிப்பாக அந்த சல்ஃபர் சாலிபிளைசிங் பாக்டீரியா பயன்படுத்தணும். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இது வந்து எவ்வளோ அளவு பயன்படுத்தணும்னு கேட்கலாம். நிறைய பேருக்கு தெரியும், இதில் புதுசாக இல்லை, இது எல்லாமே தெரிஞ்சது தான். நிறைய பேர் வந்து பயன்படுத்தும் போது இதை சரியான நேரங்களில் சரியான அளவு அந்த காலாவதி இருக்கான்னு பார்த்துட்டு பயன்படுத்தணும். இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலக்கரி தூளில் நம்ம வந்து அந்த இது கொடுத்து அந்த ஆரிய அரிசி கஞ்சோட அதை விதையை கலக்க சொல்லுவோம். இப்போல்லாம் வந்து தொழில்நுட்பம் மாதிரி லிக்யூடாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கிலோ அரை கிலோ அரை லிட்டர் பாட்டிலெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஹெக்டேருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேர் விதையோட 250 மில்லி போதுமானது. அதன் கலந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நேரம் நிழலில் வச்சுட்டு அதை விதைக்கி கொடுத்துடலாம். அதுமாரி இது வந்து ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா மூணும் வந்து நம்ம லிக்யூடாக வந்து விதையில் விதை நேர்த்தி பண்ணலாம். அதேமாரி எள்ள பொறுத்தளவு அசோஸ்பைரலம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா மூணுமே நம்ம கொடுக்கலாம். ஒரு 250 மில்லி போதுமானது. இன்னும் வந்து நான் நல்லா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து நிலத்தில் போடுறது, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். நிறைய விவசாயிகள் வந்து பண்ணுறதையெல்லாம் நான் வந்து மண்ணோட தரத்தை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோ இயற்கை எரு, நம்ம சாண எருவில் ஒரு லிட்ரு வந்து ரைசோபியம், ஒரு லிட்ரு வந்து பாஸ்போ பாக்டீரியா, அப்புறம் வந்து 1 லிட்ரு பொட்டாஸ் பாக்டீரியா, இது மூணையும் கலந்துக்கிறோம். இது எண்ணெய் ஊற்று பயிராக இருந்துச்சுன்னா சல்ஃபர் சாலிபிளைசிங் பாக்டீரியாவும் கலந்துக்கிறோம். கலந்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டு 2 நாளைக்கு ஒருக்க நல்லா ஈரப்படுத்தி நிழலில் வச்சுருக்கணும். ஒரு வாரம் 10 நாள் நம்ம வச்சுருந்து அதை வந்து நம்ம பயிரிடுவதற்கு முன்னாடி மண்ணோட சேர்த்துடணும். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, மண்ணில் ஈரப்பதம் இருக்கும்போது போட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு 1 கோடி இருக்குன்னா அது பல கோடியாக மாறி மண்ணை வந்து வளப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு வந்துடும். கரிமச்சத்துக்கள் அளவு வந்து 0.5க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொன்னால அது வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது அது வந்துடும். நம்மளுக்கு ஒரு 1.5 வந்துட்டாவே ரொம்ப அருமையான விளைச்சல் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதனால் விவசாயிகள் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே தெரியும், இருந்தாலும் எங்கே கிடைக்கணுங்கிற ஒரு சந்தேகம் வரும். இப்போ வந்து பக்கத்தில் உழவு நலத்துறையோட பிளாக் ஆஃபீஸ்லாம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கனாவே நல்லா ஃப்ரெஷ்ஷான லிக்யூடில் உள்ளது வச்சுருக்குறாங்க, அவங்கள்ட்டையும் வாங்கிக்கலாம். அதேமாரி இல்லை எனக்கு சில புதுசாக சொல்கிறீங்க சார், சல்ஃபர் சாலிபிளைசிங் பாக்டீரியலாம் சொல்லியிருக்கீங்க, இது நான் எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, நம்முடைய வேளாண்மை பல்கலைக்கழகம், இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ஒவ்வொரு கேவிக்கு ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் இருக்குது, அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை என்னால் போக முடியல அப்படிங்கிற விவசாயிகள் வந்து அக்ரிகார்ட், இப்போ வந்து ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அக்ரிகார்ட்னு வந்துருச்சு, TNAU அக்ரிகார்ட். இதில் இருந்துக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே என்ன வேணுமோ உங்களுக்கு அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான நுண்ணுயிர் உரங்களை அதில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாமே இருந்தாலும் இது எல்லாருக்கும் நிறைய விவசாயிகள் தெரிஞ்சாலும் PPFM அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு பாக்டீரியா நுண்ணுயிர். இது வந்து பல விவசாயிகளுக்கு தெரியாது. அந்த காவிரி டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ளவங்களுக்கு அந்த வறட்சி காலங்களில் நம்ம அடிக்கிறதுக்காக கொடுக்குறோம். நிறையா பயிர் வந்து தண்ணி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி காலகட்டங்களில் PPFM இந்த பாக்டீரியாவை நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தண்ணியில் கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா, இது வறட்சியில் 10லேருந்து 15 நாள் வந்து பயிரை தாக்கு பிடிக்கும். அது இலையை பார்த்திங்கன்னா இலையோட அந்த ஸ்டொமேட்டான்னு சொல்கிறோம், அந்த இலை துளையெல்லாம் சொல்கிறோம், அதோட அந்த இயக்கங்களை கட்டுப்படுத்தி ஆவி அதில் தடுத்து, நான் இப்போ என்னால் தண்ணியே விட முடியல சார், போர் ரிப்பேர் ஆகிடுச்சு, வேறு வழியே இல்லை, தண்ணி வராது அப்படிங்கிற கண்டிஷனில் PPFM இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் எல்லா இடங்கள்லாம் ஆராய்ச்சி நிலையங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஸோ இதை நீங்கள் மேலே அடிக்கலாம். இது எல்லாமே வந்து அப்பங்கே வாங்குறத விட முன்னாடியே வாங்கி வச்சுருது பெஸ்ட்டு. நான் அந்த பயிர் பண்ண போகிறேன்னா அது காலாவதி டேட்டும் பார்க்கணும். இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதை அடிக்கும்போது களைக்கொல்லி சேர்த்து அடிக்கக்கூடாது. அடுத்தது வந்து உரங்கள், ரசாயன உரங்களாக சேர்த்து அதோட போடக்கூடாது. இது ரெண்டு மெயினானது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க, வீட்டில் வாங்கிட்டு வந்து எங்கேயாவது வெயிலில் கொண்டு வச்சுருவாங்க, அது அந்த நுண்ணுயிர்கள்லாம் செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மூணு விஷயங்களை மெயினாக கடைபிடிச்சி காலாவதி டேட்டையும் அவங்க கரெக்டாக பார்த்து பயன்படுத்தும் போது ஆராய்ச்சியோட முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, 20லேருந்து 30% கூடுதல் மகசூல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பல விவசாயிகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இயற்கை விவசாயிகளும் அது வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய விவசாயிகள் இந்த எண்ணெய் ஊற்று பயிர்களுக்கு பயன்படுத்தி

0: அதிக மகசூல் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.
1: என்ன வள்ளி, எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆஹா, எண்ணெய் வித்து பயிர்களுக்கு தேவையான அருமையான தொழில்நுட்பங்களை தெளிவா எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டாங்க. மண்வளம் காக்கறதுக்கும்

0: ஏன் தான் சொல்ற, என் நாத்தனாருக்கு இது போல விவரங்கள் தானே தேவைப்படுது. அவளுக்கு இதை உடனே நான் தெரியப்படுத்திடுறேன்.
1: ஆகட்டும் வள்ளி.
0: சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: இரு இரு வள்ளி இரு.
0: எங்க பேசிக்கிட்டே உள்ளர போற?
1: இந்த பிள்ளை எங்க தோட்டத்து கடலை எடுத்துக்கிட்டு போய் பிள்ளைகளுக்கு கொடு.
0: ஏதாவது கொடுத்து அனுப்பிடுற பிள்ளைகளுக்கு. அதனாலதான் எப்பவும் பிள்ளைக உன் மேல அம்பிட்டு பாசமா இருக்காங்க.

கிழங்கு, கம்பு, சோளம், ராகி, நெல் கரும்பு, மக்காச்சோளம், ஏழு காய்கறி பழங்கள். கம்பு, சோளம், ராகி, நெல் கரும்பு, மக்காச்சோளம், ஏழு காய்கறி பழங்கள். எந்த காலமும்

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். திராட்சையில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம். பழப்பயிர்களில் திராட்சை ஒரு முக்கிய பயிராகும். திராட்சை அனைவராலும் உண்ணப்படும் பழமாகும். திராட்சை பல ஆண்டுகளுக்கு வளரும் கொடி வகை பயிரை சார்ந்தது. திராட்சை உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா சுமார் 16% என்ற அளவில் பங்களிக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் அதிக அளவு திராட்சை சாகுபடி செய்யப்படுகிறது. திராட்சையில் ஜெல்லி, கேண்டி, பழச்சாறு ஆகிய உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. மேலும் திராட்சை பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதால் மருத்துவ பொருட்கள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகின்றது. திராட்சையை தாக்கும் மிக முக்கியமான பூச்சி இலை வண்டு. இந்த வண்டின் புழுக்கள் மண்ணில் இருந்து கொண்டு உண்ணும். தாய் வண்டு இலைகள் தளிர்களை உண்ணும். தாய் வண்டை கையினால் தொட்டு பார்த்தால் வண்டு இறந்தது போல அசைவற்று இருக்கும். தாய் வண்டு திராட்சை கொடியினை கவாத்து செய்த பிறகு அதிலிருந்து உருவான புதிய தளிர் இலைகளை சேதப்படுத்தும். வண்டுகள் மொட்டு பகுதியினை துளையிட்டு இலையின் ஓரங்களை தின்பதுடன் இலைகளில் சிறிய துளைகளை ஏற்படுத்தும். தாய் வண்டு மிருதுவாகவும் பளபளப்பாகவும் மின்னும் விதமாகவும் இருக்கும். இதன் ரக்கைகளில் 6 கருப்பு திட்டுகள் காணப்படும். தாய் வண்டு முட்டைகளை மரப்பட்டைகளிலோ மண்ணிலோ கூட்டம் கூட்டமாக இடும். ஒரு தாய் வண்டு 220 முதல் 550 முட்டைகள் வரை இடும். முட்டையிலிருந்து புழு வெளிவர 4 முதல் 8 நாட்கள் ஆகும். புழுவின் வாழ்நாள் 34 முதல் 45 நாட்கள் ஆகும். கூட்டுப்புழு பருவம் 7 முதல் 11 நாட்கள் வரை நீடிக்கும். இந்த வண்டின் மொத்த வாழ்நாள் 53 நாட்கள் ஆகும். இனி இந்த இலை வண்டினை கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். கை வலை கொண்டு தாய் வண்டுகளை சேகரித்து அழிக்கலாம். கவாத்து செய்த பிறகு எளிதில் விழக்கூடிய மரப்பட்டையை நீக்க வேண்டும். இதனால் தாய் வண்டுகள் முட்டையிடுவதை தவிர்க்கலாம். திராட்சை செடியின் அடியில் ஒரு அகலமான பாத்திரத்தில் மண்ணெண்ணெய் வைத்து திராட்சை கொடியினை நன்கு

உலுக்குவதன் மூலம் வண்டுகளை மண்ணெண்ணெயில் விழ வைத்து அழிக்கலாம். இனி இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகளை பார்க்கலாம். இந்தியாவில் திராட்சை சாகுபடி செய்யும் அனைத்து இடங்களிலும் இலைப்பேன் தாக்கி பெருமளவு சேதம் உண்டாக்கும். இரண்டு வகையான இலைப்பேன் திராட்சையை தாக்குகிறது. இந்த இலைப்பேன்கள் திராட்சை பழங்களில் உள்ள சாற்றை உறிஞ்சி சேதப்படுத்தும். இதனால் பழங்களில் வரிவரியாக கோடுகள் காணப்படும். இந்த பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியை தெரிந்து கொள்ளலாம். பெண் பூச்சிகள் முட்டைகளை தளிர் இலைகளின் திசுக்களுக்குள் சொருகிவிடும். ஒரு பூச்சி 45 முதல் 50 முட்டைகள் வரை இடும். முட்டைகளிலிருந்து 4 முதல் 9 நாட்களில் இளம் பூச்சிகள் வெளிவரும். அவை இளம் சிவப்பு நிறத்தில் தென்படும். வாழ்க்கை சுழற்சி 11 முதல் 21 நாட்கள் வரை நீடிக்கும். வளர்ந்த பூச்சி பழுப்பு நிறமாகவும் மிகச்சிறியதாகவும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட இலை மற்றும் பழங்களை சேகரித்து அழிக்க வேண்டும். 10 லிட்டருக்கு இமாமெக்டின் பென்சோயேட் 4 கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக திராட்சை மாவு பூச்சி பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த மாவு பூச்சி திராட்சை பயிரிடும் அனைத்து இடங்களிலும் செடிகளை தாக்கி சேதம் உண்டாக்கும். காய் கொத்துகளில் கூட்டமாக இருந்து சாற்றை உறிஞ்சி பழங்களை சிறியதாக்கி புளிப்படைய செய்யும். விளைச்சல் வெகுவாக குறையும். இளம் மற்றும் முதிர்ந்த பூச்சி இலை பட்டை இளம் தளிர் மற்றும் பழத்தில் உள்ள சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் சுருங்கி மஞ்சள் நிறத்தில் காணப்படும். தாக்கப்பட்ட பழங்கள் அழுகி காணப்படும். மாவு பூச்சி தாக்கிய பழக்கொத்துக்கள் விற்பனைக்கு ஏற்றதாக தயாராகாது. இந்த மாவு பூச்சியினை கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். தாக்கப்பட்ட இலை மற்றும் பழங்களை சேகரித்து அழிக்க வேண்டும். வயல்வெளிகளில் ஒட்டும் பொறிகளை அமைக்கலாம். 1 லிட்டர் தண்ணீருக்கு மீனெண்ணெய் 25 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். ஆஸ்திரேலியன் பொறிவண்டு கொடிக்கு 10 வீதம் 3 முறை விடலாம். அடுத்து வெள்ளை தாக்குதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இலையின் அடிப்புறத்தில் அமர்ந்து கொண்டு இளம் மற்றும் முதிர்ந்த பூச்சிகள் இலையின் சாற்றை உறிஞ்சுகின்றன. இதனால் இலைகள் மஞ்சளாகி பின் உதிர்ந்துவிடும். இப்பூச்சியின் தாக்குதல் அதிகரிக்கும் போது செடியில் உள்ள அனைத்து இலைகளும் உதிர்ந்துவிடும், குறுத்து வாடி சுருங்கிவிடும். வெள்ளை ஈயின் இளம் பூச்சிகள் மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் முட்டை வடிவில் இருக்கும். கூட்டுப்புழு இலையின் அடிப்பகுதியில் இருக்கும். வளர்ந்த பூச்சி சிறிய அந்து பூச்சியை போன்று வெள்ளை நிற மாவு போன்ற பொருளால் உடல் முழுவதும் மூடப்பட்டிருக்கும். இந்த வெள்ளை ஈயினை மேலாண்மை செய்ய அதிக தழைச்சத்து இடுவதை தவிர்க்கலாம். 1 ஹெக்டருக்கு 12 மஞ்சள் ஒட்டு பசை பொறி வைத்து கவர்ந்தழிக்கலாம். 1 லிட்டர் தண்ணீரில் வேப்பெண்ணெய் 3 மில்லியுடன் ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்கலாம். அல்லது 50 கிராம் வேப்பங்கொட்டை தூளை 1 லிட்டர் தண்ணீரில் ஊற வைத்து அதன் சாற்றை தெளிக்கலாம். அடுத்ததாக திராட்சை தண்டு வெட்டும் வண்டு தாக்குதலின் அறிகுறிகள். இது திராட்சையை தாக்கும் மிகவும் முக்கிய பூச்சியாகும். மேலும் இது ரோஜா, பலா, மல்பெரி, குரோட்டன்ஸ் போன்ற செடிகளை தாக்கும். இரவு நேரங்களில் தாய் வண்டின் செயல்பாடு அதிகமாக காணப்படும். வண்டுகள் அதன் கூர்மையான பற்களை கொண்டு தண்டு பகுதியை அறுத்துவிடும். இதனால் கொடிகள் காய்ந்துவிடும். தண்டு வெட்டும் வண்டின் வாழ்க்கை சுழற்சி பற்றி தெரிந்து கொள்ளலாம். தாய் வண்டு சாம்பல் நிறத்தில் காணப்படும். வண்டுகளின் இறக்கைகளில் நடுவில் வெள்ளை நிற புள்ளி காணப்படும். தாய் வண்டு முட்டைகளை பட்டை மற்றும் தண்டுகளில் இடும். முட்டை உருண்டை வடிவில் இருக்கும். அதனை சுற்றி வெண்மையான காகிதம் போன்ற பொருள் மூடி காணப்படும். முட்டையிலிருந்து புழு வெளிவர 8 நாட்கள் ஆகும். முட்டையிலிருந்து புழு வெளிவந்தவுடன் தண்டு பகுதியினை துளை செய்து உள்ளே சென்றுவிடும். புழுவின் தலை கருப்பு நிறத்தில் காணப்படும். வளர்ச்சியடைந்த புழு கூட்டுப்புழு பருவத்தினை தண்டு பகுதியில் கழிக்கும். இந்த வண்டின் மொத்த வாழ்காலம் 1 ஆண்டாகும். இதனை கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். கவாத்து செய்யும் போது தாய் வண்டின் தாக்குதலால் வலுவிழந்த தண்டின் பட்டைகளை நீக்க வேண்டும். இதனால் முட்டையிடுவதை தடுக்கலாம். தாக்கப்பட்ட தண்டுகளை சேகரித்து அழிக்கலாம். வண்டுகளை காணும் போது அவற்றை பிடித்து அழிக்கலாம். மரத்தின் பாதிப்படைந்த பகுதிகளை சேகரித்து அழிக்கலாம். திராட்சை புழு. புழு திராட்சை இலைகளை உண்டு சேதப்படுத்தும். பச்சை நிறத்தில் இருக்கும். இவற்றை கையினால் சேகரித்து அழிக்கலாம். பெண் அந்துப்பூச்சி மஞ்சள் நிற முட்டைகளை தனித்தனியாக இலைகளின் மேல் இடும். வளர்ந்த புழுக்கள் பெரியவையாகவும் நல்ல தடிமனாகவும் பச்சை நிறத்திலும் உடலில் மஞ்சள் நிற சாய்வான கோடுகளுடனும் இருக்கும். உடலின் பின்பகுதியின் மேல் புறத்தில் மஞ்சள் நிற நீண்ட ஒற்றை கொம்பு காணப்படும். வளர்ந்த புழு மண்ணுக்கடியில் கூடு கட்டி அதனுள் கூட்டுப்புழுவாக மாறும். அந்துப்பூச்சிகள் மிக பெரியவைகளாகவும் பச்சை நிறத்திலும் மார்பு பகுதியின் மேல் மண்டை ஓடு போன்ற அமைப்புடன் வயிற்று பகுதியில் ஊதா மற்றும் மஞ்சள் நிற குறுக்கு பட்டைகளுடனும் தென்படும். ரக்கைகளும் பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த திராட்சை புழுவினை கட்டுப்படுத்த நிலத்தை ஆழமாக உழுது கூட்டுப்புழுக்களை அழிக்கலாம். புழுக்கள்

0: பெரியவைகளாகவும் எளிதில் தென்படக்கூடியவைகளாகவும் இருப்பதால் அவற்றை சேகரித்து அழிக்கலாம். அடுத்ததாக திராட்சை அந்துப்பூச்சி. இது பழங்களில் துளையிட்டு சேதப்படுத்தும். ஒரு புழு அதிக பழங்களை சேதப்படுத்தும் திறன் கொண்டது. இதனால் பழங்கள் அழுகி தரமின்றி காணப்படும். பூச்சி தாக்கப்பட்ட பழங்கள் கீழே விழுந்துவிடும். இப்பழங்களை எடுத்து நசுக்கி பார்த்தால் உள்ளிருந்து நொதித்த சாறு நுரையுடன் துளை வழியாக வெளிவரும். பெண் அந்த பூச்சி பழத்தோட்டங்களிலும் சுற்றுப்புறங்களிலும் காணப்படும். சில களை செடிகள், வேலிச்செடிகள் போன்றவற்றின் இலைகளின் அடிப்பரப்பில் இளம் பச்சை நிற வழவழப்பான முட்டைகளை தனித்தனியாக இடும். ஒரு பூச்சி அதன் வாழ்நாளில் சுமார் 250 முட்டைகள் வரை இடக்கூடும். முட்டைகளிலிருந்து 5 முதல் 8 நாட்களில் இளம் புழுக்கள் வெளிவந்து களை செடிகளின் இலைகளை உண்டு 21 முதல் 28 நாட்களில் முழு வளர்ச்சியடையும். வளர்ந்த அந்துப்பூச்சி 5 முதல் 6 சென்டிமீட்டர் நீளமாகவும் தடிமனாகவும் மென்மையாகவும் கரு நீல நிற உடல் அமைப்பையும் பக்கவாட்டில் அடர் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற புள்ளிகளுடனும் காணப்படும். அவை இலை மடிப்புகளுக்கு இடையே மெல்லிய நூலாம்படையினாலான கூட்டினுள் கூட்டுப்புழுக்களாக மாறும். கூட்டுப்புழுக்கள் நல்ல தடிமனாகவும் செம்பழுப்பு நிறத்திலும் காணப்படும். கூட்டுப்புழு 7 முதல் 14 நாட்களில் அந்துப்பூச்சியாக வெளிவரும். அந்துப்பூச்சிகள் பெரியவைகளாகவும் 6 முதல் 9 சென்டிமீட்டர் அளவிலும் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிற வயிற்று பகுதியுடனும் காணப்படும். அந்துப்பூச்சிகளில் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிற பின் ரக்கைகளில் பிறை போன்ற அடையாளங்களும் வட்ட வடிவ பெரிய அளவிலான புள்ளிகளும் காணப்படும். முன்றக்கைகள் மங்கிய நிறத்திலும் செம்பழுப்பு மற்றும் பசுமை கலந்த சாம்பல் நிற அலைகள் போன்ற வளைந்த அடையாளங்களுடனும் காணப்படும். அந்துப்பூச்சிகள் இரவு நேரங்களில் சுறுசுறுப்பாக இயங்கி பழங்களை தாக்கும். பழுக்கும் பழங்கள் மற்றும் அழுகிய பழங்களிலிருந்து வெளிவரும் வாசனையினால் இந்த அந்துப்பூச்சிகள் கவரப்படுகின்றன. ஓராண்டில் 2 தலைமுறைகள் தோன்றும். இதனை கட்டுப்படுத்த களை செடிகளை அகற்ற வேண்டும். இரவு நேரங்களில் தீப்பந்தங்களை கொளுத்தி அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். பழங்களை காகிதம் அல்லது பாலித்தீன் பைகளால் சுற்றி வைப்பதன் மூலம் பூச்சிகள் தாக்காமல் பாதுகாக்கலாம். உணவு அல்லது கவர்ச்சி பொறி கொண்டு பூச்சிகளை கவரலாம். இதுபோன்ற ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாக முறைகளை கடைபிடித்து திராட்சையில் அதிக மகசூல் எடுக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேச்சு நடத்தினார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுத படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கட்டின் ஜக்தல்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் திரு ராஜீவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும்.

0: என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமின்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரிக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பல்லாவரம் ஏரியில் 5 டன் அளவிற்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழ்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பசுமை தீர்ப்பாயம் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாஹா 2 கோல் அடித்தார். ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பஹூத்ரா தலா 1 கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் சென்னை அணி சற்றுமுன் வரை 5.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரெய்ஸ் ஒரேலா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: திரைகானம் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்தில் ஹரிஹரன் ஸ்வர்ணலதா குரல்களில் இந்த பாடல்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIAL SCHOOL

0: nirvagam@gmail.com
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் அட் ஜிமெயில் டாட் காம். நேரம் 8:13. திரைக்காணத்தில் தொடர்ந்து உள்ளம் கொள்ளை போகுதே இந்த திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரல்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: திரைக்கானத்தில் அடுத்து ஸ்டார் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் குரல்களில் பாடல்.

0: வானொலிக்கு 90.
1: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி வைத்த ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கினுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி வி வரதராஜன்.
2: நேரம் 8:26 திரைக்காலத்தில் தொடர்ந்து பூவெல்லாம் உன் வாசம். இந்த திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ், சாதனா சர்கம், குரல்கள்.

நேர்களே, இன்று இரவு 9:30 பக்த சுதாமா இசை பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் சி பன்னிபாய் அவர்கள். திரைக்கானத்தில் அடுத்து ஷாஜகான் திரைப்படத்திற்காக உன்னிமேனன் பாடியுள்ள பாடல்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நேரம் 8:37:30. திரைகாணத்தில் தொடர்ந்து நீர்பறவை திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு

0: 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 20-20 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: நேரம் 8:43. ஒரு கல் ஒரு கண்ணாடி. இந்த திரைப்படத்தில் முகேஷ், ஸ்ரீ மதுமிதா குரல்களில் பாடல்.

0: ஹாய் கலை, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா. என்ன சாப்பிடுற?
0: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடு. பா என்னமா வெயில் அடிக்குது.
1: தண்ணி இருக்கட்டும், இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
0: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு.
2: என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
1: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
0: அப்படியா? சூப்பர் கலை, கேக்கவே நல்லா இருக்கே.
1: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள், காய்கள், பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
0: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.
3: நேரம் 8:50, 40 நொடி. திரைக்காலத்தில் அடுத்து நண்பன் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ், சின்மயி, சுவி ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: IMD, India Meteorological Department, has issued an orange color warning for heat wave to severe heat wave conditions over Madhya Pradesh and Uttar Pradesh for tomorrow. Heat wave conditions are also expected over Haryana, Chandigarh, Marathwada, Punjab, Rajasthan, Telangana and Vidarbha during the next 2 days. Meanwhile, warm night conditions have been predicted for Rajasthan, Vidarbha and West Uttar Pradesh tomorrow. A gradual rise in maximum temperatures by 2 to 3 degrees Celsius is expected over many parts of Northwest India. The Ministry of Ayush today issued a comprehensive public health advisory on extreme heat and heat wave for the current summer season. The advisory emphasizes adequate hydration, avoid direct exposure to sunlight during peak hours, use of light cotton clothing, and consumption of seasonal fruits and fluids rich in electrolytes. And in IPL cricket, Chennai Super Kings were 159 for 5 in 18 overs against Sunrisers Hyderabad in Chennai when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre in Oslo. Agree to elevate bilateral ties to green strategic partnership focusing on clean energy and blue economy. Prime Minister Modi awarded Grand Cross of Royal Norwegian Order of Merit by King Harald V. Government targets $1 trillion exports this year. Union Minister Jitendra Singh holds talks with US industry delegation on nuclear energy and private investment opportunities in India. And amid extreme heat conditions, Ministry of Ayush issues advisory to prevent heat-related illnesses. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதன் மாநில இயக்குநர் திரு பி என் சுரேஷ் பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார்.
4: எல்லாருக்கும் வணக்கம்.
3: காதி கிராம தொழில்கள் ஆணையம் நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படி சொன்னா மிகையில்ல. அந்த ஆணையத்தினுடைய முக்கிய பணிகள் என்ன சார்?
4: கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், ஷார்ட்டா வந்து நம்ம கேவிஐசின்னு சொல்லுவோம். இந்த கேவிஐசி வந்து மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ நிறுவனத்தின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனம். இது 1956 பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் செட்டப் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். இந்த நிறுவனத்துடைய ஒரு மிக முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவது மிக முக்கிய குறிக்கோள். இது மட்டும் இல்லாமல் தற்சார்பு பாரதத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம்.
3: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது சுயசார்பு இந்தியா அப்படிங்கிறது நம்ம அரசோட இலக்கு. அந்த இலக்கினுடைய ஒரு பயன்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்தோட செயல்பாடுகளை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சிக்கு இதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. என்ன மாதிரியான பங்களிப்பை இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கிட்டு இருக்கு சார்? உங்களுடைய செயல்பாடுகள் என்ன?
4: ஆக்சுவலாக கதராடைங்கிறது பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் அடைவதற்கே கதருடைய பங்களிப்பு வந்து ஒரு மிக முக்கியமானது. நம்ம இப்போ சர்க்கான்னு சொல்லுவோம், அந்த சர்க்காவில் தான் வந்து நம்ம நூல் வந்து நூற்கிறோம். ஆங்கிலேயரை வந்து நம்ம இந்தியாவுடைய மண்ணிலிருந்து வெளியேற்றத்திற்காக ஒரு மிக முக்கிய பங்காற்றியது நம்முடைய கதராடை. தற்போது வந்து கேவிஐசி இந்த கதராடையுடைய முன்னேற்றத்திற்காக அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். நார்மலாக நம்முடைய அந்த ஸ்பின்னர்ஸ் ஆர்டிசன்ஸ் எல்லாத்தையும் கதராடை ஸ்பின்னர்ஸ் பிளஸ் வீவர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் கேவிஐசி மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறோம். அவங்களுடைய ஒர்க் ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். பிளஸ் சர்வோதய சங்கங்கள் மூலியமாக இந்த ஸ்கீம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த சர்வோதய சங்கங்களுடைய மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக கேவிசி மூலியமாக 15 லட்சம் வரையிலும் சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
3: இப்போ நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்களிக்குது அப்படின்றத கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்கள் சொல்லும்போது நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாதிரியான பங்களிப்பு சார், எவ்வளவு சதவீதம் பங்களிப்பு வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க? ஏன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய தொழில்களை வந்து வளர்ச்சி பெற வைக்க முடியும் மூலமா தான் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஒரு பரந்துபட்ட ஒரு தொழில் வளர்ச்சின்றது இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா கிராமங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒதுங்கிவிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆணையத்தோட அந்த முக்கிய பணிகள் என்ன சார் கிராமங்களை பொறுத்த வரைக்கும்?
4: ஆக்சுவலாக ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற கிராமங்கள் முன்னேறணும்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேவிஎஸ்உடைய மிக முக்கிய குறிக்கோளும் கிராமங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். திட்டங்கள் ஏற்கனவே

0: சொன்ன மாதிரி கிராம தொழில்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். அது வந்து நம்ம கிராமோதய விகாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு அந்த திட்டம் மூலியமாக செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்பிரனர் சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்காக பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அந்த திட்டம் மூலியமாகவும் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறது கேவிஎஸ்சி சப்போர்ட் பண்ணுறாங்க. கேவிஎஸ்சி வந்து ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அண்ட் நோடல் ஏஜென்சி.
1: இப்போ ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த தொழில்கள் ஆணையத்தை எவ்வாறு அணுகலாம், அதற்காக இப்ப மக்கள் கிட்ட வந்து இது போய் சென்றடையணுன்றதுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்ன சார்?
0: ஆக்சுவலி இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமா யாராவது ஒருத்தர் வந்து சுயமா தொழில் தொடங்கணும், உற்பத்தி சார்ந்த துறையிலையும் தொழில் தொடங்கலாம், சேவை சார்ந்த தொழிலும் தொழில் தொடங்கலாம், ரெண்டுத்துக்குமே அவங்க தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே ஆன்லைன்ல தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். அவங்க அப்ளிகேஷன் பண்றதுல இருந்து பிளஸ் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் சப்சிடி வருது எல்லாமே ஆன்லைன்ல தான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால என்னன்னா டிரான்ஸ்பரன்சி வந்து கம்ப்ளீட்லி மெயின்டைன் பண்ணலாம்.
1: மக்கள் கிட்ட இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க சார்? ஏன்னா இப்ப கிராம மக்களுக்கு நம்ம நீங்க சொல்ற மாதிரி ஆன்லைன் அப்படின்றது பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ நீங்க வந்து கிராம தொழில்கள் ஆணையத்தை வந்து மக்கள் இது போல எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை?
0: நம்ம டைம் டு டைம் நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து டோட்டலா தமிழ்நாட்டில் 4 ஏஜென்சி இருக்கிறாங்க. மாவட்ட தொழில் மையம் டிஐசி, அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் ஆஃபீஸ்ல இல்லாட்டி அது நியர்பைல இருப்பாங்க, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி போர்டு, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிளஸ் கேவிஐசி காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன், அவங்களும் ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட் காயர் போர்டு, கயிறு சார்ந்த தொழில்கள் பண்றதா இருந்தால் காயர் போர்டு. இந்த 4 ஏஜென்சியும் அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணி வாங்கி அவங்க ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பிளஸ் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவன் ஒவ்வொரு கிராமத்திலையும் போயிட்டு விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு இருக்கிறோம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாமே அதிகமான அளவுக்கு அப்ளிகேஷன் வரணுங்கிறதுக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார், உங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்கள்கிட்ட வந்து வரக்கூடிய அந்த பயனாளிகள், அவங்களுக்கு நீங்க முதல்ல சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன? பயனாளிகளை நீங்க எப்படி தேர்வு செய்யறீங்க சார்?
0: ஆக்சுவலா அந்த பெனிஃபிஷரி சுயமா தொழில் தொடங்கணும்னு சொல்லி வரவங்க வந்து அவங்களுடைய என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்க, எங்கேருந்து ரா மெட்டீரியல் வாங்க போகிறாங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணிட்டு எங்கே விற்க போகிறாங்கிறது எல்லாமே டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க ரெடி பண்ணணும். அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது. அதேமாதிரி அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சம் நாங்களும் அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்து அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறது நாமளும் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உற்பத்தி சார்ந்த தொழிலில் வந்து அதிகபட்சமாக 50 லட்சம் வரையில் அவங்க லோன் வாங்கலாம். சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் அதிகபட்சம் 20 லட்சம் வரையிலும் லோன் வாங்கலாமுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது வேணுமானா எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. பட் சப்போஸ் உற்பத்தி சார்ந்த தொழில் வந்து அவங்களுக்கு லோன் காஸ்ட் வந்து 10 லட்சத்தோட அதிகமாக போகும்போது பெனிஃபிஷரி 8வது படிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க வாங்கக்கூடிய லோனில் பொறுத்த வரையிலும் மேக்ஸிமம் சப்சிடி 35% வரையிலும் சப்சிடி வரும். இந்த சப்சிடி காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் டோட்டலாக மாறும். கிராமப்புறங்களில் தொழில் தொடங்குற ஒரு பெனிஃபிஷியரி அவங்க பர்டிகுலராக ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னா 35% சப்சிடி வரும். அதே பெனிஃபிஷியரி நகர்ப்புறத்தில் தொழில் தொடங்குறாருன்னா அதிகபட்சம் 25% வரையிலும் சப்சிடி வரும்.
1: இப்போ விவசாயி ஒருத்தர் வந்து ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேனி வளர்ப்போ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு காய்கறி தோட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறீங்க சார்?
0: ஆக்சுவலாக கேபிஐசியில் வந்து கிராமோதய விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக வந்து அக்ரோ பேஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, விவசாயம் சார்ந்த உணவு பதப்படுத்தல் தொழில், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிமிஷன் ஸ்கீம் தேன் புரட்சி திட்டம் சொல்லி நம்ம ஒரு திட்டம் செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பனை மரத்திலிருந்து நிறைய மதிப்பீடு பொருள் நம்ம பண்ணலாங்க. அந்த பொருள்கள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான பாம்கோர் ப்ராடக்ட் தயாரிக்குண்டான ஸ்கீமை நம்ம பண்ணிட்டுருக்குறோம். எப்படி பனை நீராவில் இருந்து பனை வெள்ளம் தயாரிக்கிறது, எப்படி அதில் இன்னும் வேற என்ன மாதிரியான மதிப்பீடு பொருள் எல்லாம் பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங், அதெல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டேமரின், அதாவது புளி, தர்மபுரி ஒசூர் அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் நிறைய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்திலேருந்து எப்படி நம்ம புளிய மரத்தில் எப்படி புளி பிரிச்செடுக்கிறது, அதிலிருந்து எப்படி நம்ம பேக்கிங் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து டூல் கிட்ஸும் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா குயவர்கள் எல்லாமே வீலில் மேனுவலாக வச்சு தான் மட்பாணம் தயாரிச்சிட்டு இருப்பாங்க. பட் நம்ம கேவிஐசியில் பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பாட்டு வீல், அது நாங்க கொடுக்குறோங்க. அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் வரையிலும் வரும்.
1: எங்களுடைய அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து மானிய விலையில கொடுக்குறீங்களா இல்ல வந்து இலவசமா கொடுக்குறீங்களா சார்?
0: ஒரு பெனிஃபிஷியரி வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான்.

0: சப்போஸ் அதே பெனிஃபிஷரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் 10% இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னா 20% அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 15,000 வந்து 20% ஜென்ரல் கேட்டகரி அவங்க ஓன் கான்ட்ரிபியூஷன் பே பண்ணணும்.
1: இப்போ இந்த மானியம் இல்ல எனக்கு வந்து முழுமையாவே வந்து அது இலவசமாவே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான சான்றுகள் உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் சார்?
0: இலவசமாக வேணும் அப்படின்னா அவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்கிற மாதிரியான சர்டிஃபிகேட் அவங்க வந்து விஓ கிட்ட இருந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்க ப்ரொவைட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கீம்லையும் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம வந்து டூல் கிட்ஸ் கொடுப்போம் இந்த கிராமோத்யாக விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தர் நாங்கள் வந்து அகர்பத்தி குடிசை தொழில்களில் அகர்பத்தி தயாரிக்கிறதுக்கு உண்டான மிஷின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வுட், இப்போ கிராமத்துல வந்து கார்பெண்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஜன்னல் தயாரிக்கிறது கதவு தயாரிக்கிறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் உட்டு ஒன்ஸ் அகைன் அவங்க மதிப்பூட்டு பொருள் எப்படி பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங் எல்லாம்
1: கொடுக்குறோம்.
0: மர பொம்மைகள் அதெல்லாமே பண்றது நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ டேர்ன் வுட் மாதிரி மரத்தோடைய லெக் தயாரிக்கிறாங்க இல்லைங்க அந்த மாதிரி இது பண்றது அதெல்லாமே பண்றதுக்கு உண்டான லேத் மிஷின் வந்து கேவிசி மூலம் அதோட காஸ்டே ஒரு 25,000 வரையில வருங்க. அந்த 25,000 மதிப்புள்ள அந்த லேத் மிஷின் பிளஸ் அலாங் வித் கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன டூல் கிட்ஸும் கேவிசி மூலியமா கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக ஒரு 20 நாள் ட்ரைனிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அந்த ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் அட்டன் பண்றது. அந்த ட்ரைனிங்ல இருந்து ஃபுட்டு பிளஸ் டூ அண்ட் ப்ரோ வேஜ் லாஸ் காம்போனன்ட் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார், அதாவது மர சாமான்கள் தயாரிக்கிறதுக்கான அந்த உதவியும் வந்து செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கான பயிற்சி வழங்குறோம், அதுக்கு தேவையான உபகரணங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல மண்பாண்டம் தயாரிக்கிறதுக்கான அந்த பயிற்சியும் கூட சொல்லியிருக்கீங்க, அதற்கான அந்த உபகரணம் வழங்குறோம் சொன்னீங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே நான் கேட்ட மாதிரி இந்த தேனி வளர்ப்புக்கான விஷயங்கள், அதுல வந்து அந்த தேன் சேகரிக்கிற பெட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறீங்களா சார் நீங்க?
0: ஆக்சுவலா 2017-18 இருந்து மத்திய அரசாங்கம் வந்து தேன் புரட்சி திட்டம் சொல்லி ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேன் புரட்சி திட்டம் கேவிஐசியும் 2017-18 இருந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தேன் புரட்சி திட்டம் மூலியமா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1,500 பெனிஃபிஷியரிக்கு 15,000 தேனி பெட்டிகள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த தேன் புரட்சி திட்டத்தில் பயனடைந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மக்கள், மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாத மகளிர், இளைஞர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக அவங்க வந்து சிட்டிக்கெல்லாம் வரணும் தேவையில்லை, நம்மளே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு 20 பேர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம போயிட்டு டைரக்டாவே
1: உங்க டீம் அங்கே போய்
0: நம்மளுடைய டீம் மாஸ்டர் ட்ரைனர்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களே அந்த இடத்துல போயிட்டு 10 நாள் டீட்டெயில் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒவ்வொரு பெனிஃபிஷியருக்கு 10 தேனி பெட்டிகள் நம்ம சைட்ல இருந்து கொடுக்குறோம். தேனி பெட்டிகள் அதுலேயே தேன் அடைய அதில் இருக்கும், அது இல்லாமல் எப்படி நம்ம ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ப்ளஸ் பி வெயில் அதை கத்தி ஒரு சில தேனீக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்காக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதெல்லாத்தோட காஸ்ட் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 25,000-30,000 வரையில் வருங்க. அதுவும் நம்முடைய கேவிஐசியிலிருந்து சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்குறோம். பிலோ பாவர்ட்டி லைன் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்கும், இல்லாத பட்சத்தில் அவங்க 10% அல்லது 20% அவங்க கொடுக்க வேண்டியதாக வரும். ஸோ இந்த தேன் புரட்சி திட்டத்தில் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது டோட்டலாக 10 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட்டு 5 டேஸ் வந்து தேனீக்கள் எப்படி நம்ம வளர்க்குறது, தேனீக்கள் எப்படி நம்ம பராமரிக்கிறது அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறோம். அது முடிஞ்ச பிறகு எப்படி தேனீக்கள்லேருந்து தேனை எப்படி பிரித்து எடுக்கிறது, அதே மாதிரி தேனடைய எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: நிச்சயமாக சார், இப்போ தேனி வளர்ப்பு அந்த தேனை பிரித்து எடுக்கிற முறை வரைக்கும் சொல்லிட்டீங்க, ஆனால் தேன் அப்படின்றது நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இல்லை அதுக்கப்புறம் அதை மதிப்பு கூட்டி அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியுமா, இது போன்ற சந்தேகங்கள்லாம் இருக்குது சார், அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: ஆக்சுவலி தேனுங்கிறது ஒரு நல்ல உணவு, நம்ம இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம மருந்து மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் தேன் எடுத்துக்கணும், எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி. ஆமாம், அது நம்ம ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னு நம்ம வேறு மாத்திரைலாம் எடுத்துக்க தேவைப்படாதுங்க. ஸோ அந்த தேன் பொறுத்தவரையிலும் நிறையா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது, அதை நம்ம ரெகுலராக நம்முடைய உடம்புல நம்ம சேர்த்துக்கணும். அந்த தேன் வந்து நம்ம அசிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறத விட இப்போ நிறைய வந்து மதிப்பூட்டு பொருள்கள் பண்ணி வித்துட்டுருக்கிறாங்க. அதாவது நெல்லிக்கனி ஊற வச்சு கொடுக்குறது, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான மதிப்பூட்டு பொருளோடு வச்சு பண்ணி அதுவும் மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ தேன் பொறுத்தவரையிலும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலரு அதோட நறுமணம் அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி டேஸ்ட்டு எல்லாமே வந்து எப்படி எதை பற்றி இருக்கும் அப்படின்னா எந்த விதமான பூவிலேருந்து அதை தேன் கலெக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து அதெல்லாம் மாறுங்க.
1: அதாவது எந்த பூவுல இருந்து அதுக்கு வந்து கலெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நிறமும் மனமும் மாறும்.

0: மனம், குணம், பிளஸ் அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாறும்.
1: காவி கிராம தொழில்கள் ஆணையம் சுயதொழில் முனைவோருக்கான பல பயிற்சிகளை வழங்கிட்டு வருது. குறிப்பாக கிராமப்புற விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர் நலனுக்காக தேனீ வளர்ப்பு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருது. அதற்கான அந்த தேன் புரட்சி திட்டம், தேன் வகைகள், அதன் பயன்கள் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தேனை சந்தைப்படுத்தும் வாய்ப்புகளையும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கி வருகிறது. நேயர்களே, அது பற்றிய தகவல்களை வரும் வெள்ளிக்கிழமை ஒலிபரப்பாக உள்ள இரண்டாம் பாகத்தில் கேட்கலாம்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி பக்த சுதாமா இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் சி பன்னிபாய் அவர்கள்.

இந்த ஏழு க்ஷேத்திரங்களும் மோக்ஷப்ரதம். இந்த அவந்திக்கு சமீபத்திலே அழகான பிராமணாகிரகாரம், எப்போ பார்த்தாலும் வேத கோஷம் தரிச்சுண்டே இருக்கும். இந்த காலத்திலே பிராமணாலெல்லாம் எந்த தொழிலை செய்ய மாட்டார்கள், எந்த வியாபாரத்தை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் ராஜ்யாங்கத்தில் அவளுக்கு வேண்டிய சொத்து கொடுத்து வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாள். ஆகையினாலே அவள் சர்வேஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று பகவானை வேண்டிண்டு வேத பாராயணங்கள் பண்ணிண்டு நல்ல வார்த்தைகளை சொல்லிண்டு பகவத் தியானத்திலே ஈடுபட்டு லோகக்ஷேமார்த்தமாகவே அந்த காலத்திலே அவள் ஜென்மமே எடுத்தாள். ஆகையினாலே அப்படிப்பட்ட வேத கோஷங்களெல்லாம் நடந்துட்டு இருக்குமாம். அந்த பிராமண அக்ரஹாரத்திலே சுதாமா சுதாமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிருஷ்ண பக்தர் வசித்து வந்தார். ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகாச்சாரியாள் தெரிவிக்கிறாள்,

கிருஷ்ணஸ்யாசித் சகாவ கஷ்டித். கிருஷ்ணருடைய பரம சகாவாம் இந்த சுதாமா என்று சொல்லக்கூடிய பிராமணோத்தமர் அவ பால்ய சகாக்கள். சாந்தீபனி மகர்ஷினிடம் கிருஷ்ணரும் சுதாமாவும் வித்யாபியாசம் பண்ணினவாள். ஆகையினால்தான் அவளுக்கு பால்ய சகாக்கள் என்று பெயர் ஏற்பட்டது. இந்த சுதாமாவுக்கு குசேலர் என்ற ஒரு பெயர் உண்டு. இது காரணார்த்தமாக ஏற்பட்ட பெயர். குச்சிதம் சேலம் எஸ் சகா குசேலஹா. அவருடைய வஸ்திரம் உஷா இருக்காதாம். பல கிழிந்த வஸ்திரங்களை தச்சி ஒன்னா சேர்த்துத்தான் கட்டிப்பறாம். ஆகினால்தான் அவருக்கு குசேலர் என்று பெயர் வந்தது. பூஜ்யார்த்தம் குசேல சுவாமிகள் என்றும் அவரை அழைப்பார்கள். மகாவேதாந்தி, உலகத்தில் எல்லாம் நஸ்வரம், பொய், ஒன்று கூட சாஸ்வதம் இல்லை என்ற மகா பெருத்த ஞானத்தை உடையவர்கள் குசேல சுவாமிகள். இந்த பகவானுடைய பாதாரவிந்தம் தவிர பாக்கி எல்லாம் நஸ்வரம் அசாஸ்வதம் என்ற நம்பிக்கை உள்ளவர் அந்த குசேல சுவாமிகள். அவருடைய பாரியைக்கு சுக்ஷாமை என்று பெயர். இதும் காரணார்த்தமாக வந்த பெயர்தான். சுது என்றால் பசி. பசியினாலே மெலிந்து போன சரீரத்தை உடையவளாம் பாவம் அந்த அம்மா. ஆகையினாலே அந்த அம்மாளுக்கு சுக்ஷாமை என்று பெயர் வந்தது. அன்னாகாரங்கள் கிடையாது பாவம், எத்தனையோ

பட்னி இருப்பலாம், குழந்தைகள் உண்டா? ஆஹா, பேஷா உண்டு. எத்தனை குழந்தைகள்? ஒன்றும் எண்ண வேண்டாம், நட்சத்திரத்தை எண்ணிண்டா போறும். எத்தனை நட்சத்திரம்? 27 நட்சத்திரங்கள். இவருக்கு சந்தானமும் 27 தான். நல்ல வேளையாக அந்த நட்சத்திரம் 27 இருந்ததோ, நல்லதா போச்சு. இந்த நட்சத்திரங்களே கூட இருந்திருந்தால் இவருக்கும் சந்தானம் ஜாஸ்தி ஏற்பட்டிருக்குமோ என்னவோ தெரியாது. 27 குழந்தைகள் பிறக்க போறதுன்னு முன்னாடியே தெரியுமோ என்னவோ இவருக்கு. ஆரம்பத்தில இருந்தே அவளுக்கு பேரை கஷ்டப்பட்டு தேடி வைக்க வேணாம் என்று அஸ்வினி பரணி என்று நட்சத்திரம் கொண்டு பேர் இருக்கோம் இல்லையோ, அதே வச்சுட்டாராம் குழந்தைகளுக்கெல்லாம். ரொம்ப தரித்திரத்தை அனுபவிச்சுட்டு வர்றாரு பாவம். ஆனால் கிருஷ்ண பக்தி மாத்திரம் அவருக்கு அதுல விரக்தியே கிடையாது குஜேர சுவாமிகளுக்கு. இவருடைய கிரகம் எப்படி ஏற்பட்டது சொல்லணுமா? ஒரு கொட்டகை, கீத்து போட்ட வீடு. அதுக்கு கீத்து போட்டு எத்தனை ஜென்மங்களாச்சோ, எத்தனை யுகமாச்சதோ, பகவானுக்குத்தான் வெளிச்சம். சந்திர சூரியாள் சதா அதிலே தான் வாசம் பண்ணுவாளாம். அப்படிப்பட்ட நிலைமை அவருடைய நிலைமை. இப்போ ஆகும் குழந்தைகளை ரொம்ப ஆசையாக கூப்பிடுவார், அரே போறோன்னு கூப்பிடுவாராம். அந்த பையன் அங்கேருந்து ஓடி வந்து இவரை போட்டு பூரிவிடுவான். அத்தனை செல்லம் இந்த குழந்தைகள் இடத்துல. பாவம், உலகம் தெரியாத மகானுபாவர் அவர். இவர் என்ன உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தாரா? ஒன்றும் கிடையாது. எப்படி ஜீவனம்? உஞ்சவருத்தி தான் ஜீவனம். காலமை எழுந்திருந்து நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுண்டு ஹரே ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமஹா என்று சொம்ப கையில் எடுத்துப்பர். வீதியேற அப்படி உஞ்சவர்த்தி பண்ணிட்டே வருவா. அவ வாக்கெல்லாம் அனாவசியமான வார்த்தை பேசுமா? அக்கப்போர் சமாச்சாரம் பேசுமா? பகவன் நாமத்தை தான் சொல்லிட்டு வர்றார் அவர்.

இப்படி பகவன் நாமத்தை சொல்லுண்டே உஞ்சவிருத்தி பண்ணுவர். சில பேர்கள் உஞ்சவிருத்திக்கு போவாள், கதவை சாத்திருந்ததோ நான் வந்திருக்கேன் அரிசியை கொண்டு வாருங்கள் என்று வாய் விட்டு சொல்வதற்கு பதிலாக ஜாலரை ஓங்கி அழிச்சு உடச்சுடுவான். இன்னும் சில பேர்கள் திருட்டு புத்தியோடே உஞ்சவிருத்தி பண்ணுவான். ஒரு குரு அதற்கு தகுந்த சில சிஷ்யாலும் ஏற்பட்டு போவான். ஒரு ஆத்துல சொம்ப பார்த்து

நீ சும்பிருக்கு கொஞ்சம் கவனிடா அப்படின்னா. அதுக்கு தகுந்த சிஷ்யால் தானே அவளுக்கு பக்க மேடம் பக்க வாத்தியம். அவ பார்த்தால் குமர குரு பரா குய்ய கையத்துரு அப்படியே சத்தம் பண்ணாது கட்டுறா இந்த சொம்பையன்னாவும். இப்படிலாம் உச்சவர்த்தி பண்ணுவா. என் சத்குரு தியாக பிரம்மம் என்ன, புத்தர் என்ன, இவாளை போலதான் குச்சேல சுவாமிகளும் உச்சவர்த்தி பண்ணினார். கிடத்த அரிசியை கொண்டு வந்து கொடுப்பார், பாரியனிடம் கொடுப்பார். அதை என்ன அன்னமாக பண்ண முடியுமா? 27 குழந்தைகளுக்கு எப்படி பங்கிட்டு கொடுப்பளவள்? அதை ஒரு தினசாய் கஞ்சி மாதிரி காய்ச்சி அவளுக்கு கொடுப்பலாம். அந்த கஞ்சி எடுத்துட்டு வர்றா குழந்தைகள் இடத்துல. அந்த பங்கிடும் போது அவள் படும்படியான அவஸ்தையை கவி தெரிவிக்கிறார். பாவம் பாவம்!

ஒரு மகவு கை நீட்டும் ஒரு குழந்தைக்கு கஞ்சி கொடுக்கலாம்னு போவாளாம். அதற்குள்ளே இன்னொரு குழந்தை கையை நீட்டும், இன்னும் இரண்டு மூன்று குழந்தைகள் கைகளை நீட்டுமாம் என் செய்வாள். அதோட போச்சா.

அடி தொண்டையை கிழிச்சுண்டு அழுவிட்டும். போனா அந்த மாதிரி கத்தினா என் தொண்டை கட்டிண்டுடும். அப்படி கத்துமா ஒரு குழந்தை கண் பிசைந்தழும் மற்றொரு மகவு, கண்ணை பிசைஞ்சின்ற அழும் ஒரு குழந்தை திடீரென்று கீழே விழுந்துட்டு இங்கே இருந்து அங்கே அங்கே இருந்து புரண்டு அம்மா அம்மா அம்மா கஞ்சி கஞ்சி கஞ்சி அப்படின்னு அலையுமா. அவ என்னதான் பண்ணுவள் பாவம், அதோட போகாதே

களையப்படும் இந்த கஞ்சியை பங்கிட்டு கொடுப்பதற்குள்ளே ஒரு தினசா கொடுப்பள் பாவம். அவளை கொடுத்து மிச்சம் இருந்தால் பர்த்தாவுக்கு எடுத்து வைப்பள். அதற்குள்ளே ஒரு அதிதி வந்துடுவார். இதெல்லாம் பகவத் சோதனை. அதிதி கொடுக்காமல் சாப்பிட்டால் அது அன்னத்தோடு சேர்க்கையல்ல என்பது சாஸ்திரம். சாஸ்திரம் படிக்காமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப க்ஷேமம். சாஸ்திரம் படிச்சுட்டோமோ அனர்த்தம், தொட்டத்துக்கெல்லாம் சந்தேகம். சாஸ்திரம் தெரியாத வீடு சமுத்திரம்னு சொல்லுவான். அந்த கஷ்டகாலம் அவளுக்கு வந்துருத்து பாவம் சுற்றாமைக்கு. அந்த அதிதி சத்காரம் பண்ணிடுவாள். அவளுக்கு கொடுத்த மிச்சம் இருந்தால்தான் பர்த்தாவுக்கு, பர்த்தாவுக்கு கொடுத்த மிச்சம் இருந்தால் தான் சாப்பிடுவள். மிச்சம் இருக்குமா? இருந்தால் மா பசி வருமே. ஆமா, என்ன பண்றது, சொம்பு நிறைய நல்ல தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு கிருஷ்ணா என்றிருந்துடலாம் பாவம். அப்படிப்பட்டது ஒரு தரித்திர தசை. பர்த்தாவுக்கு முன்னே சாப்பிட மாட்டாள். சில பேர்கள் நான் சாப்பிடல, உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு பார்த்தேன்வா. அந்த உப்பு காரம் பார்க்கறதுக்குள்ளேயே பாதி பாத்திர ஆகாரம் க்ளோஸ். இதுதான் உப்பு காரம் பார்க்கறதா இல்லை வயர் உபரத்துக்கு பார்க்கறதோ தெரியாது. அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டாள். அவள்லாம் சாஸ்திர பிராமணிக்காள். ஆகையினாலே முதலே பகவத் ஆராதனம், ததனந்தரம் பர்த்தா, குழந்தைகள் தான். இதெல்லாம் ஏட்டு சுரக்கா வீட்டு சுரக்கான்னு அதெல்லாம் அனுஷ்டித்து காட்ட முடியாது. இருக்கட்டும், இந்த கதையோடு இருக்கட்டும், அப்படியே ஞாபகத்துக்கு வச்சுங்கோ. அந்த காலத்தில் அப்படி இருந்தால் அந்த ஒரு ஞாபகமாவது நமக்கு இருக்கணுமே, அதை வச்சுண்டா போறும். சரி, இப்படியே இவா காலத்தை கழிச்சுண்டு வர்றாள். குழந்தைகளுக்கோ கஞ்சி ஆகாரம் தவிர வேறு எந்த ஆகாரம் அவள் அறிய மாட்டாள். அவ தெரு கோடியிலே ஒரு குளம், அந்த குளத்துக்கு அக்கம் பக்கம் வீட்டு பசங்கள்லாம் போவா. ஒரு நாள் அவளோடு சேர்ந்து இந்தவ குச்சேல சுவாமியுடைய குழந்தைகளும் போச்சுதுகள். அவ பல்ல தேய்ச்சிண்டு முகம் கை கால்களெல்லாம் அலம்பிண்டு ஆளுக்கு ஒரு தாமரை இலையை எடுத்துண்டு புறப்பட்டதுகள். இந்த குச்சேல சுவாமியுடைய குழந்தைகளும் அந்த போச்சு அவளோட. அடடே ராமு, ரகு, சோமு, என்னடா இது, இந்த தாமரை இலையை எடுத்துன்னு போறடா, என்னடா இதுன்னு கேட்டா. அடே எங்க அம்மா இந்த தாமரை இலையில தாண்டா பழது போட்டு கொடுப்பாள், பழது சாப்பிட்டா ருச்சியா இருக்கும், உடம்புக்கு நல்லதுன்னு எங்க அம்மா சொல்லுவாடா. அவ பழையதுன்றா இவாளுக்கு அது புதியதா இருக்கு. பழையதுன்ற வார்த்தை அவ கேட்டதே இல்லை இத்தனை நாள் வரைக்கும். ஏண்டா ஏண்டா, என்னடா அது, பழையதுடா, என்னடா அது, அட போடா எங்களுக்கு பசிக்கடா, என்னடா பாரு அவருக்கு பழையதுன்னா புரியலடா அப்படின்ட்டு அவ பாட்டு அவ போயிட்டா. ஆஹா, என்ன இத்தனை வருஷம் நம்ம அம்மா நம்ம ஏமாத்திண்டே வந்தா பாத்தியா, பே சின்ன இதனை நாங்கள் விடமாட்டோம் என்று அவளும் ஆளுக்கு ஒரு தாமரை இலையை பறிச்சுண்டாள். ஆத்துக்கு ஓடி வந்தாள். தாயாரை கூப்பிட்டாள், அம்மா இப்படி வாம்மா. ஜனனே த்வம் ஈதானி, அம்மா இப்படி வாம்மா.

ஐயோ, என் பசி அடங்கலாமா? என்ன ஒரு குழந்தை சொல்லும், இன்னொன்னு வாங்கி தின்னுட்டு எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கலையாமான்னு அழுமாம ஒரு குழந்தை. பொய் சொப்பு, ஏன் பசி ருசி தாங்க முடியல, பொய் சொப்பும். இன்னொரு குழந்தை வரும், அவள் கையில் இருக்க முடியாத கரண்டி இழுக்கும். இப்படி கீழே மேலே அந்த கஞ்சியை கொட்டி இப்படி அவஸ்தை பண்ணுங்களாம்.

வாமா. ஏம்மா பழையதுன்னு ஒரு ஆகாரம் இருக்காமே, இத்தனை வருஷம் அந்த பேரே சொல்லாமல் ஏமாத்திண்டு வந்தியோ இல்லையோ. இருக்கட்டும், இன்றைய தினம் அந்த பழையதை இப்ப நாங்கள் சாப்பிட்டு ஆகணும், எங்களுக்கு போட்டாகணும்னா. ஒன்னும் புரியலே, கிறுகிறுத்து போச்சு, கண் சொல்றது ஒன்றும் புரியலே, ஜடாலிருந்து கீழே விழுந்துட்டாள். ஐயோ, யாரோ பழையதுன்ற ஒரு ஆகாரம் இருக்குன்னு நம்ம குழந்தை இடத்துல சொல்லிவிட்டாளே, நாம் இவாளுக்கு எப்படி கொடுப்பது? ஹே கிருஷ்ணா பிரபோ துவாரகா வாசா, கஷ்டத்துக்கு ஒரு எல்லை இல்லையா? கஷ்டம்னால மேன்மேலே உன்னை நம்பின வாழ்க்கெல்லாம் கஷ்டத்துக்கு கொடுக்கறதுன்னே வச்சுன்னு இருக்கியா கண்ணா? உன்னை திரஸ்காரம் பண்ணுற வாழையெல்லாம் நான் வச்சுன்னு இருக்கேப்பா, எங்களை இப்படி சோதிக்க வேணுமா?

பிரபு துவாரகாவாசா, என் பர்த்தாவோ உன்னிடத்திலேயே மனசு வச்சு உன்னிடத்திலே லயித்து போயிருக்காரே, அவருக்கு நல்ல புத்தி கொடுக்க கூடாதா? இருக்கட்டும், நம்ம பர்த்தாவை போய் கேட்டு பார்க்கலாம். திரும்பி பார்க்கிறாள் குஜேல சுவாமிகள். கண்ணை மூடிண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கிருஷ்ண பக்தியிலே ஈடுபட்டிருக்கிறார். கிட்ட போனால் கூப்பிட தைரியம் இல்லை. இந்த காலமா இருந்தாலும் அது செல்லுமா? உங்க பைத்தியம் பாழா போச்சு. இப்படி கண்ணை மூடிண்டோ ஏன் இப்படி உட்காந்துருக்காள்? இப்படி பாருங்கண்ணா, நான் வந்தது கூட தெரியலன்னா நீங்க என்னதான் பிரபஞ்சத்துல என்னதான் பண்றாளோ, நாசமா போச்சு, போங்கோ அப்படின்னு அஷ்டோத்திரம் சகஸ்திரநாமம் கோட்டி அர்ச்சனைகள்லாம் நடக்கும். இந்த அம்மா என்ன பண்ணாள்? கிட்ட போனாள், பெரிய பிரபுக்கள்லாம் பார்க்க போவா, இதே பிரபு தூங்கிட்டு இருக்காருப்பெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுவா. கிட்ட இருக்கிறவா ஜன்னல் வழியா எட்டு பார்ப்பாள், பூசு கால்னாலே கரு புர்ரு கரு புர்ருன்னு இழுப்பா. இந்த மகானுபாவன் எழுந்திருக்கல அப்படின்னு கணச்சு பாப்பா. அதற்கும் அவர் ஒன்றும் சட்டை பண்ணலே, நல்லா காட நிதிரில் இருக்கார். கைகுட்டை எடுத்து இப்படி திரிச்சு மூக்கில போட்டுட்டு அச்சு அப்படின்னு தும்புவார். அது கூடவா எழுந்திருக்க மாட்டார் அவர்னா கும்பகர்ணனுக்கு, தம்பியா தமையனா எழுந்துஞ்சு விட்டார். என்ன சார் என்ன சார், ப்ளீஸ் எஸ்கியூஸ் மீன்வர், எழுப்பி விட்டாச்சு, இனிமேல் எஸ்கு என்ன க்யூஸ் என்ன என்ன பண்ணிருக்கு, எழுப்பி ஆச்சு தன் காரத்தை சாதிச்சுட்டு போடுவார். இந்த மாதிரி வந்த அந்த அம்மா பாவம் எழுப்ப மனசு வரல, நாதான்னு கூப்பிட்டாள். கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து பார்த்தார். ஆ ஓஹோ, சுட்சாமே என்ன, எங்கே வந்திருக்கே, என்ன சமாச்சாரம்? நாதா நம்ம குழந்தைகளை அப்படி கொஞ்சம் பாருங்கோ, நாதா குழந்தைகளே பாருங்கோ. ஏ என்ன என்னாச்சு? ஐயோ, நம்ம குழந்தைகள் ஒன்றும் கேட்கலே, பழையதுதான் கேட்குறா, அது கூட கொடுக்க வக்கி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? வாஸ்தவத்தில் இந்த பழையதுன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த காலத்திலே எல்லோரும் பெட் காஃபி சாப்பிட்றதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சுட்டுருக்கான். முதல்ல காஃபியிலே பல்ல தேய்ச்சி விட்டு தான் நெக்ஸ்ட் காஃபி பல்ல தேய்ச்சிட்டு புனாக சாப்பிட்றது, அப்படி ஒரு வழக்கம் வச்சுட்டுருக்கா. எல்லாருக்கும் சொல்ல கொச்சத்து கொச்சத்து இடத்துல இருக்குது, அந்த ருச்சி அவளுக்கு தெரியும், அது நமக்கு என்ன தெரியும்? மணிக்கு ஒரு விஷய டீயும் காஃபியும் சாப்பிட்ற இந்த காலத்தில் பழையதை பற்றி சொன்னால் நான்சென்ஸ், வெறும் கட்டுப்புட்டிகள் அப்படின்வா. அந்த பழையதுடைய ஒரு மகிமை அறிந்த ஒரு கவி அது மணிப்பிரமாண ஸ்லோகமாகவே பண்ணி வச்சுட்டார். அது அவசியம் கேட்கணும், எங்களுக்காக தான் பண்ணி வச்சாரோ என்னமோ, நாங்கள் யூஸ் பண்ணுவோன்னுட்டு.

சமேதம் வெடுக்கென வெடுமாங்காய் சுண்டல் கீரை வடாபியாம் பழகின புளியஞ்சி பாக்யவந்தோலபந்தே. என்ன அழகா பீச்சுதான் பாருங்க. நாம என்னமோ பழையதுன்னா ராத்திரி அன்னம் மிஞ்சி போட்டா அதுல தண்ணி கொட்டி வச்சு மறுநாள் சாப்பிடுறதுன்னு வச்சுருக்கோம். அவர் அந்த பந்தாவை எவ்வளவு விவசரித்து சொல்றார், விஷயத்துக்கு அதிச்சு சொல்றார், என்ன விவரிச்சு சொல்றார், பழையது ததி மிஸ்ரம். இந்த பழையதுக்காகவே அன்னத்தை ராத்திரி வடிச்சு வைக்கணுமா தனிப்பட்ட முறைமையிலே. ததி மிஸ்ரம், எரும தயிர் இருக்கணும், எரும பால்ல உரகுத்தி தயிர் பண்ணணும். பசும் பாலன்னா அது அவ்வளவு கெட்டியா இருக்காது, எரும பாலன்னா நன்னா கெட்டியா இருக்கும், கட்டி போட்டு அறுக்கணும். டெல்லி துவாரகைங்கள்லாம் லஸ்ஸி லஸ்ஸின்ட்டு அதை கட்டி போட்டு அறுத்து மோர் பண்ணி கொடுப்பா, ரொம்ப நன்னா இருக்கும். ஆகையினாலே ததி மிஸ்ரம் பாதி தைலாபிஷிக்தம், அதில் கொஞ்சம் போதும் எண்ணெய் குத்தணும். எள்ளாடினா எண்ணெயாக இருக்கணும், நல்ல எண்ணெய்ன்னு பேர் அதுக்கு தான், இதெல்லாம் கெட்ட எண்ணெய். அந்த நல்ல எண்ணெய் குத்தணுமா, அது மாத்திரமா. பாதி தைலாபிஷிக்தம் கழுவின தீல சூர்ணம், எள்ளுபடி இருக்கணுமா. எப்படி சங்கீதகாராளுக்கு பக்கவாத்தியம் இருக்கோ அந்த மாதிரி இதற்கு ஒரு பக்க சேர்த்து சேர்க்கிறார் பாருங்க அவர். அது மாத்திரமல்ல, காரவல்லி சமேதம் பாகக்காய் கறி இருக்கணுமா, அது என்ன பொருத்தமோ அனுபவரிச்சுக்கோ விஜயநாத்தி, அவர் சாப்பிட்டு ருச்சி பார்த்துருக்கார். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப வேடிக்கை, வெடுக்கென வெடுமாங்காயினார். தெற்க பக்கத்துலலாம் இந்த வெடுமாங்கான்னு போடுவா, ரொம்ப நல்லா இருக்கும். மாங்காய் ஆகாரத்தில் தான் இருக்கும், ஆனாலும் சைஸு சின்ன சைஸாக இருக்கும். அது உப்புல ஊற போட்டிருப்பா, அது ஜாஸ்தியும் ஊறப்படாது ஊறாமையும் இருக்கப்படாது.

ஊறிட்டாலோ பஞ்சு போல ஆயிடும், ஊறாமலே இருந்தாலும் கட்டியாக இருக்கும். ஆகினாலே ரெண்டு பல்லு இடுக்கலை வச்சு அது கடித்தால் அதனால் தான் சவுண்டு சொல்கிறார், வெடுக்கன வெடுமாங்காயினார். அது அழிச்சு அழுத்தம் திறத்தமாக சொல்கிறார். அப்படி கடித்த உடனே அதில் இருக்க முடியான உப்பு தண்ணி இருக்கோ இல்லையோ, அது எத்தனை எத்தாப்பில் உட்காந்துருக்கோ அவளுடைய கண்ணில் பட்டு அவள் கண்ணில் இருக்க முடியாத ஜலம் வரணும். உப்பு தண்ணி பட்டது ஒன்றும் எரியுது. ஐயோ அவனுக்கு பல்லுக்கு கழுவனார் அவர் பாவம். அந்த பையன் இந்த பல்லு எடுக்க வச்சு கடிக்கிறான், அந்த பாக்கியம் நமக்கு இல்லைன்னு அவருக்கு அழுக வருது பாவம். உப்பு ஜலம் பட்டது வேற காரணம், கடிக்க நமக்கு இந்த சுவாதீனம் இல்லையேன்னு வேற வயிற்றுச்சலோடு அழறார் பாவம். அது மாத்திரமா சுண்டல் கீரை வடாபியாம், மிந்திய நாள் ஏதாவது மிஞ்சி போகிறது இல்லையோ கூட்டுக்கறி இன்னும் கறி பதார்த்தங்கள் எல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் கூட ஜலம் இல்லாமல் அதில் கொஞ்சம் எண்ணெயை குத்தி நன்னா லேச்சியம் போலே கலறி அதை வச்சுண்டு சாப்பிடணுமா. இதெல்லாம் பழகின புளியிஞ்சி பாக்யவன் தோலபந்தே, பாக்யம் பண்ண வாழ்க்கை தான் கிடைக்கும், வாழ்க்கெல்லாம் கிடைக்குமான்னு விட்டார். ஆகையினால்தான் அந்த பழையதுரை ருச்சியை அவனுடைய ஸ்னேதாள்லாம் சொன்ன உடனே தான் இவ புடிச்சு விட்டா, எங்களுக்கு பழையது வேணும்னு கேட்குறா, இப்படி யாரோ சொல்லிவிட்டான். அதா நான் என்ன பண்ணுறது, நீங்கள் அவளுக்கு வேண்டியது நீங்கள் பண்ண வேண்டாமா, அண்ணன் போனாமல் இருந்தார் நம்ம குழந்தை எப்படி பிழைப்பாள் நாதா. சிரிச்சார் குச்சேல சுவாமிகள். சுட்சாமே, இந்த மாயா பிரபஞ்சத்திலே நீ எதை பத்தி கவலைப்பட முடியும், ஒன்னா இரண்டா லட்சம் கோடி கணக்கிலே இருக்கு.

சுட்சாமே, எத்ருஷ்டம் தன் அஷ்டம், காணப்பட்டவையெல்லாம் அசாஸ்வதம், அழியக்கூடியது ஒன்று கூட சாஸ்வதம் இல்லை. பகவானுடைய திருவிடிகள் இருக்கே, அது ஒன்றுதான் சாஸ்வதம். ஏன் இந்த வீண் கவலை விடு என்றார். பார்த்தால் சுட்சாமி, நாதா, தாங்கள் சொல்லும்படியான வேதாந்தங்கள் அவ்வளவும் எனக்கு தெரிகிறது. தங்களிடத்தில் பழகினேனே, எனக்கு இவ்வளவு கூட தெரியாதா? ஆனாலும் தங்களுக்கு இருக்கும்படியான வைராக்கியம், திருடசித்தம் எனக்கு இல்லையே. அந்த குழந்தைகளுக்கு ஆகாரத்தை ஏதாவது வழி பண்ணுங்கள் நாதா, ஏதாவது வழி சொல்லுங்கோ. என்ன சுட்சாம, இவ்வளவு சொல்லி உனக்கு புரியலையே, என்ன வழி சொல்ல சொல்ற? நீதான் ஒரு வழி சொல்ல. சொல்லட்டுமா, சொல்லட்டுமான்னு கேட்கிற அப்ப கூட நாம் அப்படி சொல்லுமா? ஆமா, நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும். ஆ, உங்களுக்கு அம்மா அங்கே மூளை இருந்தால் தானே அப்படின்னு சடான்னு பதில் சொல்லிடுவோம். அந்த அம்மா என்ன சொல்கிறாள்?

துவாரகாநாதன் கிருஷ்ண பரமாத்மா, தங்களுக்கு பால்ய சகா என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறீர்களே. ஆமா, வாஸ்தவம்தான், அது பொய்யல்லவே. தயவு செய்து தாங்கள் அங்கே போய் அந்த பீதாம்பரதாரியிடம் ஏதாவது யாச்சித்துக் கொண்டு வாருங்கள். நாதா, நம்ம குழந்தைகளுடைய பசியை தீருங்கள், அவர்களை கவனியுங்கள் நாதா, அப்படி பாருங்கள் என்று காலை கட்டியாக பிடிச்சுண்டு கண்ணும் கண்ணீருமாக கதறுகிறாள் சுட்சாமை. சொல்லுகிறார், என்ன ரொம்ப நல்ல வழிதான் காட்டினேன், என்னை யாச்சகத்திற்கா போக சொல்லுகிறாய், அந்த பரமாத்மா அவரிடத்திலே போய், ஆஹாஹாஹா, அவரிடத்திலே சாஸ்வதமான மோட்சம் இருக்கிறது, அதை யாச்சித்தாலும் க்ஷேமம் உண்டு, அதை விட்டுட்டு என் குழந்தைகளுக்கு பசி ஆற நீ அரிசி கொடு பருப்பு கொடு, நான் யாச்சிக்கிறது போறதா, ரொம்ப நன்னா இருக்கு. ருக்ஷாமே, லோகத்திலே யாச்சகம் பண்றதுன்ற ஒரு விருத்தி இருக்கிறதே, அதை விட கேவலம் ஒன்று கிடையாதம்மா. ஒருத்தரை போய் டே ஈனு பல்ல காட்டுறமே, அதை விட கேவலம் விருத்தி கிடையாது. ஒருத்தர் சொன்னார், திருநாள்லவுதோரோ தூலகா தூலாதபிச்சை யாச்சகா, திருணத்தை காட்டிலும் லேசானது பஞ்சின்னார், பஞ்சை விட லேசானது எதுன்னா யாச்சகாள்னார். ஐயோ, அப்படின்னா அந்த திருணத்தையும் பஞ்சையும் அடிச்சுட்டு போறதே வாயு பகவான், ஏன் இந்த யாச்சகனை மாத்திரம் தொடர்றது இல்லைன்னா, அந்த வாயு பகவானுக்கு பயமாம், இவனுக்கு யாச்சித்தே வழக்கம், இவனை நாம் தொட்டு தூக்கினால் ஒரு நாரணா இருந்தா கொடுங்களேன் பொடி வாங்கி போட்டுக்கிறதுக்குன்னு, நம்ம கேட்டா நாம என்ன பண்றதுன்னுட்டு வாயு பகவான் இந்த யாச்சகாடு இருக்கிற திக்கே வீசுறது இல்லையாம். அப்படின்னா என்ன, இந்த யாச்சகா விருத்தின்றது இருக்க பாருங்கோ, யாச்சகம் பண்றது, அதை விட கேவலமான விருத்தி உலகத்திலே கிடையாதுன்னுட்டா. அதை கேட்டால் சுற்றாமே, நாதா எத்தனை நாளைக்குத்தான் இந்த வேதாந்த பேசிட்டு இருப்பாள், நீங்க குழந்தைகளை கவனிக்க வேண்டாமா, இருக்கட்டுமே நாதா, ஒன்று சொல்றேன், நீங்க போங்கள், எங்கள் அதிர்ஷ்டம் கிடைச்சால் கிடைக்கட்டும், இல்லை அப்படிதான் கிடைக்கல, வேதங்களெல்லாம் அத்யாபி அந்த பகவானுடைய திருவடியை தேடி தேடி காணாமல் அத்யாபி அலைஞ்சிட்டு இருக்கே, அப்படிப்பட்ட பகவானுடைய தரிசனம் தங்களுக்கு கிடைத்தால் அது போராதா, இதை விட லாபம் தங்களுக்கு என்ன வேணும் நாதான், அண்ணா யோசித்து பாருங்கள் என்று மன்னாடி கேட்கிறாள்.

நாதா நன்னாக யோசனை பண்ணி பாருங்கோன்னார். சுக்ஷாமே, இப்ப சொன்னியே அது சரியான யுக்தி, நல்ல யோசனை கூட. எனக்கு பாக்யோதய காலம் வந்துடுத்து, பேஷ், இதோ புறப்படுகிறேன் அப்படின்னார். ஆமா, அந்த புருஷோத்தமனை தரிசனம் பண்ண போறேனே,

சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? கர்ப்பிணி ஸ்திரீ, குரு, மகாராஜா, குழந்தைகள், தம்பதிகள் இவளெல்லாம் பார்க்க போனால் ரித்தஹஸ்தேனோபேயாது, வெறும் கையோட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஒருத்தர் சொன்னான், நான் வெறும் கையோட போலே, பத்து விரல்கள் இருக்கு, பத்து விரலோட தான் போனேன்னார்வன். இதெல்லாம் வேடிக்கை வார்த்தை. இன்னும் சில பேர் சொல்வா, ஆ அங்கே நிறைய சாத்துக்குடியும் கமலாபுழமும் நிறைய கிடக்கு, நான் கொண்டு போய் என்ன ஆகணும்னு, இவர் போய் அங்கே இருந்து சாத்துக்குடியும் கல்கண்டும் எலுமிச்சம்பழம் கொண்டுவர். இப்படி சில பேர்கள் போவா, அதுதான் சொல்கிறார், அப்படி போகக்கூடாது. பிரபு கண்ணனை தரிசனம் பண்ண போறேனே, ஏதாவது உபகாரம் இருந்தால் கொடுன்னார். யோசித்தாள், ஐயோ என்ன உபகாரம் நம்ம வீட்டில் இருக்கு, எறும்பு இழுத்து கொண்டு போவதற்கு கூட ஒரு நொய் கிடையாது நம்ம வீட்டிலே. இருக்கட்டும், அக்கம் பக்கம் வீட்டுக்கு ஓடினாள். அப்ப சமீபத்தில் தான் கோகுலாஷ்டமி பூஜை நடந்திருந்தது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்றமே, அந்த உற்சவங்கள்லாம் நடந்திருந்தது. ஒத்தொத்தருடைய ஆத்துல கொஞ்சம் அவள் கிடைச்சது. நாலு வீட்டுக்கு போனாள், கொஞ்சம் அவள் வாங்கிட்டு வந்தாள், வாங்கிட்டு வந்துட்டாள். அதை மூட்டை கட்டி கொடுக்கறதுக்கு வஸ்திரம் வேணுமே, வஸ்திரம் இல்லை. பர்த்தாவை பார்த்தாள், நாதா தங்கள் மேல் வேஷ்டி கொடுங்கோ. அந்த மேல் வேஷ்டி எத்தனை பொத்தல், எப்படியோ கஷ்டப்பட்டு ஆறு மடிப்பு எட்டு மடிப்பாக மடித்து அந்த முனையிலே அந்த முந்தானியிலே வச்சு அந்த அவளை ஒரு முடிச்சா கட்டி, நாதா இதை கொண்டு போங்கோ, கண்ணனுக்கு கொடுங்கோ, என் நமஸ்காரம் சொல்லுங்கள், குழந்தைகளெல்லாம் நல்லா ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கோ. கண்ணும் கண்ணீருமாக கதறாள், நாதா சௌக்கியமாக போயிட்டு வரங்கோ என்றாள். சில பேர்கள் பர்த்தா வெளியூருக்கு போனால் வேண்டிய லிஸ்ட்டு கொடுத்து அனுப்பிப்பா, அந்த ஷாப்புக்கு போனால் இதை கொண்டு வாங்கோ, இந்த கடைக்கு போனால் இதை கொண்டு வாருங்கோ, அங்கே இந்த மாங்காய்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அங்கேருந்து அது கொண்டு வாருங்கோ, பலாப்பழம் கொண்டு வாங்கன்னு சொல்லுவா. அந்த அம்மா ஒன்றும் சொல்ல, நீங்கள் சௌக்கியமாக போயிட்டு வருங்கோன்னு ஆசீர்வாதம் பண்ணினாள். அதுவரையிலும் பாரியும் குழந்தைகளையும் பிரிந்து வழக்கமே இல்லை அவருக்கு, ரொம்ப கஷ்டம். குழந்தைகளை ஜாகிரதையாக பார்த்துக்கோ, நான் வரட்டுமா அப்படின்னு புறப்பட்டு விட்டார்.

கண்ணா, உன்னை எப்போ நான் தரிசிப்பேன் அப்பா, எப்போ தரிசிப்பேன் என்று இப்படி நடிச்சுண்டே வர்றார். எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்து வந்தார், துவாரகை அடைஞ்சுட்டார், கண்ணனுடைய அரண்மனை வாசலையும் அடைஞ்சுட்டார். கண்ணனுடைய அரண்மனை வாசல் எப்படி இருக்கும்?

காவலாளிகள் அங்கே காவல் புரிந்து வருவார்கள். எல்லோரும் உருவின கத்தியோடு பயங்கரமான மீசை வச்சுண்டு இந்த வாசல்லே காவல் புரிந்து வர்றாள். அங்கே போய் நின்றார் இந்த பிராமணோத்தவர். இவர் நிலைமையை பார்த்தாடோ இல்லையோ, பல தேசத்தில இருந்து பல பாஷைகள் பேசக்கூடிய காவலாளிகள் இங்கே வந்திருக்காள். ஒத்தொத்தரும் தங்கள் தங்கள் பாஷையிலே விசாரிக்க ஆரம்பித்தாள். எவரோய் மீறி பூடி கடை எந்து கோச்சிதிரோய், எவரோய் மீறி பூடி கடை எந்து கபர்தார் மஞ்சிலிமே மந்தரும் இப்படு மண்ணின் சிதிமே, கபர்தார் மஞ்சிலிமே மந்தரும் இப்படு மண்ணின் சிதிமே. அடுத்தபடி உத்தர பார்த்தார், இங்க இருக்கிறவாள் எல்லாம் திண்டாடி போயிட்டாள்.

யாரையா யாருக்காக காத்து கொண்டிருக்கிறாள், என்ன சமாச்சாரம், உங்க பேர் என்ன, ஊர் என்னான்னு படபடபடபடபடான்னு ரொம்ப ஸ்பீட்ல கேட்டுவிட்டான். இன்னொருத்தர் வந்தான், ஏன்டா இன்னைக்கு ஏன் காவலாய், எந்துக்கு வச்சுட்டி, ஏவி பனி உந்தி கிட நீக்கு, ஏன் அடுத்தாவுன்ட்டே ஊருக்குண்டாவே அப்படின்னார் உத்தர வந்து ஆந்திராக்காரர். கர்நாடகக்காரர் வந்தார், ஏனு ஏனு வேக்கு நிமக்கு ஹேட்ரி, ஏனு நிம ஹெசரு ஏனு அப்படின்னு தடபடலாய் பண்றார். நைசாமிலிருந்து வந்தவர், கே ஹோனா, நம்மளுக்கு வாய் மேலே வெத்தர் பாக் போட்டிருக்கான், நம்மளுக்கு காய் ஹோனா, கே ஹோனா அப்படின்னு தடபடலாய் கேட்ட உடனே பயந்து விட்டார் இந்த பிராமணர். ஐயா, நான் துவாரகாநாதன் கண்ணனை தரிசிக்க வந்திருக்கிறேன், என்னுடைய பால்ய சகா அவர். இந்த கந்தலுக்கு அந்த பீதாம்பரத்துக்கு ரொம்ப பொருத்தந்தான் போ அப்படின்னு சிரிச்சான். இன்னொருத்தன் பார்த்தான், அவன் கொஞ்சம் விவேகி, அப்படிலாம் சொல்லாதடா, கொஞ்சம் பொறு, நம்ம பிரபுவனுடைய குணம் உனக்கு தெரியுது, எனக்கு நன்னா தெரியும், பெரிய பெரிய பிரபுக்காலெல்லாம் திரஸ்காரம் பண்ணிடுவார், இப்படிப்பட்ட கட்டுப்பிட்டிகளெல்லாம் கட்டிண்டு புரளுவதை நான் பார்த்துருக்கேன், ஒரு காலம் அவர் சொன்னது உண்மையாக இருந்தாலும் நமக்கு நம்ம உத்தியோகத்துக்கு ஆபத்து வந்துடும், கொஞ்சம் பொறு பொறு, நான் போய் உள்ளே போய் கேட்டு வந்துடுறேன். ஓடினான் உள்ளே, போன உடனே அங்கு சாட்சாத் கண்ணபிரான் சத்யபாமா ருக்மிணி பிராட்டியோடு ஆனந்தமாக பிரகாசிக்கிறார். அங்கே போய் நின்னான். ஏ என்னடா, என்ன சமாச்சாரம், எங்கே வந்தே? வணக்கம், யாரோ குச்சேன சுவாமியாம், உங்கள் பால்ய சகாவா, உங்களை தரிசிக்க வந்திருக்கிறார் கேட்டார். ஆ என்ன, எங்கள் அண்ணாவா, குச்சேலரா, வந்திருக்கிறாரா, ஜட கறி

மேல் வேட்டி கீழே விழருது, அதை கூட சரிப்படுத்திக் கொள்ளலே. ருக்மணி ஓடி வர்றாள், அவளை தள்ளிவிட்டு தான் முன்னே போறாள். அந்த சேவகன் ஓடினான், ஓஹோ நம்ம பாடு ஆபத்துல வந்து போறதுன்னுட்டு அங்கே போய் காலை பிடிச்சு விட்டான் அந்த பிராமணனே. ஐயா இங்கே நடந்த விஷயம் ஒன்றும் சொல்லாதீங்கோ, நீங்கள் அவசியமாக வாங்க, நான் அழிச்சிட்டு போகிறேன், வாங்க நான் அழிச்சிட்டு போகிறேன் வரேன் அப்படின்னு ரொம்ப நாசுக்காக பேசுகிறான். ரொம்ப தூரத்துலேயே பார்த்துட்டார் கண்ணன்னு.

அச்சுதோ தூராது பகுதூரத்திலே பார்த்துட்டார். ஓடி வர்றார் கண்ணன், அண்ணா என்றார். அவர் கண்ணா என்றார், ரெண்டு பேர்களும் காடாலிங்கரம் பண்ணி கூட்டார். ஒரு முகூர்த்த காலம் பிரஜையே இல்லை. பிறகு ரெண்டு பேர்களும் பார்த்துட்டார்கள். அண்ணா வாங்கோ வாங்கோண்ணா, கையை பிடிச்சு அழிச்சுட்டு போறார் கண்ணபிரான். அண்ணா இத்தனை வருஷம் பொறுத்து வந்தேளே, ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி அனுப்பியிருந்தா நான் ரதம் அனுப்பியிருக்க மாட்டேனா அண்ணா? ஏன் இப்படி நடந்து வந்தேன் அண்ணா? வாங்கோண்ணா, கான் வந்திருக்குமே. சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்தார். குச்சேலனுடைய இரண்டு காலையும் எடுத்து தன் மடிமேல் போட்டுண்டார். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் பாருங்க. கண்ணபிரான் தன்னுடைய கையினாலே குச்சேல சுவாமியுடைய பாதங்களை பிடிக்கிறாராம். அண்ணா கால் நொந்ததா அண்ணா? ஐயோ பாவம், ருக்மிணி பிராட்டி சாவரம் வீசுகிறாள். சத்யபாமை பார்த்தாள். என்ன இந்த எலும்பு கூட்டுக்கு இவ்வளவு பிரமாதமா, என்ன இப்படி பாடுபடுறதுங்களே அப்படின்னா அவன் ஜாடியா நழுவிட்டா அவளுக்கு சைக்கிள் சத்யபாமிக்கு. அவள்லாம் பார்த்தார். ஆஹா என்ன, லோககுரு கண்ணன் அவருடைய திருவடியை கிடைக்கலன்னு எத்தனை பேர் அவஸ்தைப்படுறார். அப்படி இருக்கச்சே இவர் போய் அவருக்கு பாத சேவை பண்றாருன்னா இவருக்கு மேல இவர் ஒரு குருவா அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க.

ವಾಸೇನ ಸಂಭೃತ எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாள். அவரை ஸ்நானம் பண்ண சொன்னார், சந்திராதி தைலம் கொடுத்தார், பன்னீர்லேயே ஸ்நானம் ஆச்சுது, பீதாம்பரத்தை கொடுத்தார், உடுத்தின் விட்டார், அண்ணா சாப்பாட்டுக்கு வரும் சொன்னார், பெரிய வாழை இலை தலையிலையை போட்டு அதில் பரிமாறுறாள் குணபிராட்டி. அவர் உட்காண்டிருக்கார், இந்த பட்சணங்களாம் பார்க்குறார், அவருக்கு ஒன்றுமே புரியலே. நல்ல அருமையான குஞ்சாலாடு எடுத்தார், மோர் குழம்புலே போட்டு கலக்கிறார், அருமையான பாதம் ஹல்வா முந்திரி பருப்புனால செய்தது, அசல் பாதம்ல செய்தது பாதம் ஹல்வா எடுத்தார், அதை மிளகா பச்சடியை போட்டு மிளகாய்க்கிறார், கண்ணனே ஊட்டுகிறார் அவருக்கு. சரி இவ்வளவு ஆச்சுது. இரவு ஹம்சதுலிகா தல்பத்திலே படுத்துண்டு தூங்கிட்டாள். மறுநாள் காலையிலே கிருஷ்ணன், கண்ணா

வந்தேன், பார்த்தாச்சு நான் புறப்படுறேன்னார். அப்பாவது பகவான் ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தார் குஜேர சுவாமி. வந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ணா, போயிட்டு வாருங்கோ, மன்னிக்கு நமஸ்காரம் சொல்லுங்க. ஆமாம், ஏதாவது கொண்டாந்தாள் அண்ணா, இந்த அவுள் மூட்டை அப்படியே மறைச்சி வச்சிருக்கார். அவர் கம்மு கட்டி வச்சு மறைச்சிருந்தார், அந்த அவுள் மூட்டையை பிடிச்சி இழுத்தார். அதுலேருந்து பொல பொலான்னு அவளெல்லாம் கொட்டி போச்சு. அதை ஒரு பிடி எடுத்தார், வாயிலே போட்டுண்டு விட்டார். இது முஷ்டிம் சகிருத் ஜக்துவாதி தீயம் ஜக்துமாததே தாவத்து ஸ்ரீ ஜகிருகே அஸ்தம் தத்பரா பரமேஷ்டினா. அந்த அவளை சாப்பிட்ட உடனே சர்வைஸ்வரிய சித்திரஸ்து அஷ்டைஸ்வரிய பிராப்திரஸ்துன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். ஏன் அவள் கொண்டு வந்தார், பால்யத்திலே குருகுலவாசம் பண்ண போது குரு பத்னி ரெண்டு படி அவளே கொடுத்து, நீ ஒரு பிடி எடுத்துக்கோ, கண்ணனுக்கு ஒரு பிடி ஒன்று கொடுன்னா இந்த ரெண்டு பிடி அவளையும் இவரே சாப்பிட்டுட்டார். பகவானுக்குன்னு கொடுத்த அந்த அவளை கொடுக்காத ஒரு தோஷம்தான் இத்தனை காலம் தரித்திர தசையை அனுபவிச்சார் இவர். அந்த காரணத்தினால்தான் பகவத் சங்கல்பம் இவர் அவளை கொண்டு வந்தார். அதை கொடுத்த உடனே ஒரு பிடி சாப்பிட்ட உடனே கடன் தீர்ந்து போச்சு. ரெண்டாவது பிடி எடுக்கிறதுக்குள்ளே ருக்மிணி பிராட்டி தெரிஞ்சு கொண்டாள், கையை பிடிச்சுன்னு விட்டாள். சரி பார்த்தார், நான் புறப்படுறேன்னார், ஏதோ கொடுப்பார் கொடுப்பாருன்னு பார்த்தார், ஒன்றும் கொடுக்கலே. சரி, நம்ம பிராப்தம் அவள்தான், அவளுடைய அதிர்ஷ்டம் அவள்தான், புறப்பட்டு விட்டார். புறப்பட்டுட்டாரே அண்ணா போன்னு சொல்லிவிட்டார், இவர் புறப்பட்டு வந்துட்டு இருக்காரு, யோசனை பண்ணுறார். அவள் கேட்டால், அவளுடைய தரிதரிசே ஒன்றும் கிடைக்கலே, சரி இதை இடுப்பில் இருக்கிற இந்த பீதாமரம் விற்றா ஒரு மாதம் சாப்பாட்டு உதவும்னு நினச்சிட்டு பிளான் போட்டுன்னு வர்றார். கபட நாடக சூத்திரதாரி கண்ணன் அண்ணா இப்படி வாருங்கோ, திருட்டு பயம் ஜாஸ்தியாக இருக்கு, அந்த பீதாமரத்தை வச்சுருங்கோ, அடித்து உங்களை அந்த பீதாமரத்தை அபகரிப்பான்னா. அட கோவிந்தா, இதுக்கும் வந்துதா வழி, சரீர் எடுத்து வச்சுட்டார். இந்த பழைய கந்தரை கொடுத்தார், கண்ணன் குடிச்சுண்டு விட்டார், விஸ்வகர்மாவுக்கு உத்தரவு பண்ணிட்டார். சொல்லணுமா, அந்த குஜேரனுடைய பட்டம் குபேர பட்டமாக எடுத்து அவருடைய பர்த்தா குழந்தைகள் அந்த ஊரில் எல்லோரும் கிருஷ்ணன் கொடுக்க சொன்னான்னு கொடுத்துட்டா, எல்லோரும் நவரத்ன கச்சிதமான ஆவரங்களை தரிச்சுண்டு. குஜேர சுவாமி வந்துட்டுருக்கார், எதிர்க்க வர்றாரு, நம்ம ஊரா இல்லையான்னு பிரமையாய் ஏற்பட்டு போச்சு குஜேர சுவாமிக்கு. பாரி வந்து சேர்க்கிறாள், நீ யாரம்மான்னு கேட்கிறார். என்ன சுவாமி தங்களுடைய பாரி நான், குழந்தைகள் வர்றார், அபிவாதம் சொல்லி சேவிக்கிறா, அப்போதான் நம்ம பிள்ளைகள்னு தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷப்பட்டார். கிருஷ்ணா, உன்னுடைய சங்கல்பத்தை யாரால் அறிய முடியும், எல்லாம் நன்மைக்குத்தான் பண்ணினே, எவ்வளவு வந்தாலும் அனுபவிக்க வேணும், உன்னுடைய பாதத்தை மாத்திரம் மறக்கக்கூடாது என்று திடமாக இன்னும் சித்தத்தை திடப்படுத்தி கொண்டார். ஆகையினாலே நாமும் குசேல சுவாமிகளைப் போலே பக்தி பண்ண வேணும். ஆனால் ஒரு முக்கிய விஷயம், குசேல சுவாமிகளைப் போல குடும்பம் மாத்திரம் விருத்தி செய்யக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் கிருஷ்ணன் இருந்தார், நேரம் போனார், சாதிச்சுன்னு வந்துட்டார். இந்த காலத்தில் கிருஷ்ணன் இல்லை, நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆகையினாலே அந்த குடும்பத்தை விருத்தி பண்ணுற விஷயத்தில் மாத்திரம் நம்ம ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஆனால் பக்தி மாத்திரம் அபாரமாக பண்ணணும் என்பதை மாத்திரம் பக்தாளுக்கு தெரிவிக்க வேண்டியதில்லை, உலகமே தெரிவிக்கிறது. எல்லா உலகமும் இதைத்தான் பண்ணி பண்ணி சொல்கிறது. அடியனுடைய பெயர் பன்னி, ஆகையினாலே நானும் பண்ணி பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி சந்தோஷமாக குஜேல சுவாமிகள் எல்லோரும் பகவானை தியானம் பண்ணினார்கள்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: நேரம் 10:30 ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரு

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆ

0: ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்கள்.

அடுத்து பிரியா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் ஜென்சி குரல்களில் இந்த பாடல்.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா

0: குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நிறைவாக நிழல் நிஜமாகிறது. இந்த திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்கள்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.3°C, இயல்புக்கு 2.1° குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 28.5°C, இயல்பை விட 0.4° கூடுதல். நிலவிய ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.3°C, இயல்புக்கு 1.1° குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 28.4°C, இயல்புக்கு 0.8° கூடுதல். நிலவிய ஈரப்பதம் 77%. சென்னைக்கு முதல் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலையாக 36-37°C, குறைந்த அளவு வெப்பநிலையாக 28-29°C வரை நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி நிரல். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் பேராசிரியர் வி அ இளவழகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம். தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வறை புத்தம் புது காலை. 4 அறிவோம். புல்லட் ரயில் இயங்கும் முறை. எழுதி வழங்கியவர் வி விஜயலட்சுமி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பி அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வளம். நெகிழியை தவிர்ப்போம், ஆரோக்கியமான வாழ்வை வரவேற்போம். கே மந்திரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9 அரங்கிசை பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை. டாக்டர் பூர்ண வைத்தியநாதன் அவர்கள் வயலின். பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ராதா ரங்கநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின். எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மண்ணின் மைந்தர், பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, எழுத்தாளரும் சமையல் கலை வல்லுநருமான சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ராஜாஸ்ரீ அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. ராமகுணானுபவம், சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்களின் உரை. 2:55 வானிலை. 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை

0: Technology Minister Dr. Jitendra Singh in New Delhi today. The deliberations were held on emerging opportunities for private investment and industry collaboration in India's nuclear sector. In IPL cricket, chasing a target of 181 runs, Sunrisers Hyderabad were 137 for the loss of 3 wickets in 15 overs against host Chennai Super Kings when reports last came in. Put into bat first, Chennai Super Kings posted 180 for 7 in 20 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்களே, 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இத்துடன் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.